0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம். பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சுயநலமாக இருப்பவர்கள் நமக்கு அன்பை தரப்போவதே கிடையாது அப்படிங்கிறதா வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். இன்றைக்கி திங்கட்கிழமை வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம், ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னு மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. எனக்குமே அப்படி தாங்க ஃபீல் ஆகுது, என்ன பண்ணுறது, திரும்ப நம்ம பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு மாதிரி ஒர்க்குக்கோ இல்லை காலேஜுக்கோ வந்துட்டு கிளம்பி தான் ஆகணும், வேறு வழி தெரியலாத்தா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு போயாகணும். அதனால் அவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் ஒரு குட்டி நடிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தா அவங்களுடைய உலகத்துல அவங்க மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கறதா வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். அதுதான் சுயநலமும் கூட. சுயநலமா இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம உண்மையான அன்பை எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இருக்காது, நம்ம மூலமா கிடைக்கக்கூடிய பயன்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வேணும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம பழகக்கூடிய நபர்கள் எந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பழகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதான் நடக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே

0: இன்னைக்கு காலையில் சூரியன் லைட்டான வெளியே கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் இன்னைக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் தேசிய விலங்கு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே ஏஆர் ஆனந்த் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: 7.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நாடு முழுக்கவுமே இருக்கக்கூடிய ஐஐஎம் உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை மேலாண்மை படிப்புகளுக்கான சேர்க்கை காட் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 2026 காட் நுழைவுத் தேர்வு வர நவம்பர் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்குது அப்படின்னும், இதுக்கான விண்ணப்ப பதிவு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே நடக்க இருக்குது அப்படின்னும். மாணவர்கள் மேலும் இது பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா https://iamcat.ac.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மட்டும் கார்ட் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் இதுக்காக இந்த படிப்புகளை செய்கிறதுக்காக முதுநிலை அதுக்கப்புறமா வந்து ஐஏஎம் உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை மேலாண்மை படிப்புகளுக்கான சேர்க்கையில் வந்து

தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 60 ரூபாய், அவரைக்காய் 75 ரூபாய், பச்சை அவரை 75 ரூபாய், கேரட் 95 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 45 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், மாம்பழம் 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விலை நிலவரம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, ஆத்தூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜெகதீஷோடைய அடிக்கல்லிய சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
4: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
3: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
4: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
3: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
5: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, தொப்பூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தொப்பூர், எருமப்பட்டி, எலத்தூர், தீவட்டிப்பட்டி, செக்காரப்பட்டி, குண்டுக்கல், சென்றாயரெட்டியூர், சோழியானூர், கம்மாம்பட்டி, ஜோடுகுழி, கொன்றெட்டியூர், வெள்ளார், தளவாய்ப்பட்டி, மூக்கனூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேலூர் துணைமின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால குறிச்சி, சின்னமநாயக்கம்பாளையம், புழுதிக்குட்டை, சந்துமலை, குளாப்பாடி, செக்கடிப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, தாண்டானூர், ரெங்கானூர், கணுக்கானூர், சின்ன வேளாம்பட்டி, கோணஞ்செட்டியூர், பெரிய குட்டி மடுவு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளாரே நீங்கள் வந்துட்டு மசாலா ஏதாவது அரைக்கணும் குழம்புக்காக அப்படின்னாலும் சரி, இல்லை செல்லுக்கு சார்ஜ் போடணும், இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் இருக்குது கரண்ட் ரிலேட்டடாக அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வேலையத்தையுமே நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளார முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட் வெயிட்டிங் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது முட்டையோடைய விலை 2 நாட்களில் 50 காசுகள் வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நாமக்கல்ல முட்டையோடைய விலையை தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு குழு வந்துட்டு இப்போது அறிவிச்சிருக்காங்க. கடந்த 9 நாட்களாக வந்துட்டு 680 காசுகளாக நீடித்த முட்டையோடைய விலை 24ஆம் தேதி 650 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இந்நிலையில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடந்திருக்குது. இதில் அந்த மண்டலத்துடைய தலைவர் வந்துட்டு தலைமை வகிச்சிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முட்டை கொள்முதல் விலையை வந்துட்டு மேலும் 20 காசுகள் குறைச்சி 630 காசுகளாக வந்துட்டு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 நாட்களில் 50 காசுகள் சரிவடைஞ்சிருக்குது. நாட்டுடைய பிற மண்டலங்களில் இப்போ முட்டையுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது காசுகள் அப்படின்னா, சென்னையில் 710 காசுகள், ஹைதராபாத்தில் 640 காசுகள், விஜயவாடாவில் 650 காசுகள், பார்வாலாவில் 570 காசுகள், மும்பையில் 700 காசுகள், மைசூரில் 710 காசுகள், பெங்களூரில் 700 காசுகள், கொல்கத்தாவில் 680 காசுகள், டெல்லியில் 620 காசுகள் அப்படி மாதிரி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. நாமக்கல்ல நேற்று நடந்த பண்ணையாளர் வியாபாரிகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் 1 கிலோ முட்டைக்கோழி 115 ரூபாய், பல்லடத்தில் நடந்த உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் 1 கிலோ கறிக்கோழி 127 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது முட்டையோடைய விலை 2 நாட்களில் 50 காசுகள் வரைக்குமே வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் முட்டையோட விலை எப்படி இருக்க போகுது, கம்மியாக போகுதா இல்லை அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போது நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,285 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,06,280 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்று பார் ஒன்றுக்கு 2,40,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போது 6.30 காசுகளாக தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. அதாவது 6 ரூபாய் 30 காசுகள் அப்படி மாதிரி தான் விற்பனையாகிட்டு இருக்குது. பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் முட்டையோடைய விலை இன்னும் கம்மியாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் ஆகல, ரொம்ப கம்மியாகவும் ஆகல, அதே ரேஞ்சில் தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்துல இன்னைக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மட்டுமே இல்லாம நேத்து நம்மளுடைய சேலத்துல பயங்கரமா மழை பெஞ்சதுங்க. எங்க வீட்டு பக்கத்துல பயங்கரமா வந்து மழை, ஏன்னா தண்ணி வந்து தேங்கி நின்று அந்த அளவுக்கு வந்து மழை பெய்ஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே வந்துட்டு பகல் நேரத்துல நிறைய வெயில் இருக்கிறதுனால இப்போ மழை பெஞ்சது கொஞ்சம் அப்படியே இதமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மளுடைய தமிழகத்துல மட்டும் நம்மளுடைய சேலத்துல மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழகம் முழுக்குமே இன்னைக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்துடைய சில பகுதிகளில் இன்னைக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் நேற்று ஒரு சில இடங்களில் மழை பெய்திருக்குது. அதே சமயத்தில் மதுரை உள்ளிட்ட இடங்களில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே அதிக வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்துட்டு நிலவிட்டுருக்குது அப்படின்னும், அதனால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளில் சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம் அப்படின்னும், மாநிலத்துடைய மற்ற சில பகுதிகளில் லேசான மழைக்கு பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது நம்மளுடைய சேலத்தில் வந்துட்டு இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய தமிழகம் முழுக்கவுமே ஒரு சில இடங்களில் இன்றைக்கி லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம சேலமே வந்துட்டு அடங்கும். ஸோ அதனால் நீங்களாம் வந்துட்டு இன்றைக்கி வெளியே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எதுக்கும் சேஃப்டிக்காக நீங்கள் கொடையோ ரெயின் கோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக நம்ம இருந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக வந்துட்டு வண்டியில் போகிறீங்க இல்லை காரில் போகிறீங்க அப்படின்னாலுமே சரி, நீங்கள் சேஃப்டிக்கு கூட ரெயின் கோட்டு எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 74.15 அடியாகவும் நீரிருப்பை 36.37 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 42 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 42 கனஅடியாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு வெறும் 42 கனஅடியாக இருக்கிறதுனால நீர் திறப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனாலையும் நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் மேட்டூர் தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப ரொம்ப வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேஸுடைய தன்னானி நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் வழியாக இயக்கப்பட்டு வரக்கூடிய இரண்டு ரயில்களுடைய சேவைகளில் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியிலிருந்து வீரபாண்டி ரயில்வே ஸ்டேஷன்கள் இடையே பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால அந்த வழியாக இயக்கப்பட்டு வரக்கூடிய இரண்டு ரயில்கள் சேவையில் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அதுபடி எர்ணாகுளம் டு ஜார்கண்ட் டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்னைக்கு வர 29 ஆகஸ்ட் 1, 3 ஆகிய நாட்களில் சௌகரியமான ஒரு இடத்துல 50 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறமா இயக்கப்படும் அப்படின்னும், அதே நாட்களில் ஆலப்புழா தன்பாத் விரைவு ரயில் சௌகரியமான ஒரு இடத்துல 20 நிமிஷங்கள் நிறுத்தி அதுக்கப்புறமா புறப்பட்டு செல்லும் அப்படி மாதிரி வந்துட்டு சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் யாராவது இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை, வின்சென்ட் ஜங்ஷன், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையத்துமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த பகுதியில் வந்து டிராஃபிக் இருக்கும் போது இந்த பகுதியில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த பகுதிகள் வழியாக நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போய்ட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக நம்ம அவசர அவசரமாக கிளம்பும் போது கப்புக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டில் மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அது எதுவுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, இந்தியாவின் தேசிய விலங்கு எது, இந்தியாவின் தேசிய விலங்கு எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த பாட்டு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பிடி வீரன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் அந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தின.

0: இருந்தாங்க, அதனால சுகமா வாழ்ந்தாங்க. அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
2: இப்போ திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்காக வந்துட்டு இப்போ வேகன் இருக்குது, அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. திருவாரூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய டீச்சிங் அசிஸ்டன்ட் மற்றும் கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு இப்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, முதுகலை பட்டம் பிஹெச்டி ஆகிய பிரிவுகளில் வந்துட்டு படித்தவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கல்வி தகுதியாக முதுகலை பட்டம், அதுக்கப்புறமா பிஹெச்டி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு வந்துட்டு எதுவுமே கிடையாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் இமெயில் மூலமாக தான் வந்து விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் எதுவுமே இல்லை அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இதுக்கான இமெயில் முகவரி என்ன அப்படின்னா, com.college@cutn.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னைக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னா 27/7/2026 இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா

UTN.AC.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு ஏதாவது கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது ஜாப் பத்தி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க போயிட்டு மறக்காம விசிட் பண்ணி பார்க்கலாம் CUTN.AC.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல. இந்த ஒரு தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க கிட்ட மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யாரு அப்படின்னா அருண் அவர்கள் வந்துட்டு தொளசம்பட்டி பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம

அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை எண்ணான 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பொருட்களை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர்கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனாவே நம்ம ஊரில் பல கோயில்கள்லையுமே வந்துட்டு பண்டிகை போடுவாங்க. பண்டிகை போட்டு பயங்கர சூப்பராக வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். இந்த ஆடி மாதம் முழுக்க முழுக்க நம்ம சேலத்தில் சூப்பரான ஒரு மாதம் சொல்லலாம். ஆடி 1 தேங்காய் சுடுற நோம்பி, ஆடி 18 எல்லாருமே வந்துட்டு அந்த நீர்நிலைகளுக்கு போயிட்டு நம்ம வந்து வழிபாடு போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் தான் நம்மளுடைய சேலத்தில் கோட்டை மாரியம்மன் பண்டிகை ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு நடக்கும். இப்போ அது ஒட்டி நேற்று வந்து ஆடி பிரதோஷம் இல்லையா, இதனால் பக்தர்கள் வந்துட்டு தரிசனம் செஞ்சுருக்காங்க பல கோயில்கள்லையுமே. ஆடி பிரதோஷத்தை ஒட்டி சேலம் சுகுணேஸ்வரர் கோயிலில் நேற்று சாயங்காலம் அதிகார நந்திக்கு பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு உள்பட 16 வகை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்குது. வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தொருளிருக்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்மன் சமேத சுகுணேஸ்வரரை பக்தர்கள் தோளில் சுமந்து கோவிலை 3 முறை சுற்றி வலம் வந்திருக்காங்க. தொடர்ந்து மண்டபத்தில் பிரதோஷ நாயகருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டிருக்குது. சாரல் மலையினால் நனைஞ்சபடியே ஏராளமான பக்தர்கள் வந்துட்டு தரிசனம் செஞ்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஊரில் மட்டுமே இல்லாமல் நம்ம சேலத்தில் மட்டுமே இல்லாமல் சேலத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்கள்லையுமே இப்போ பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்துட்டு பண்டிகை கொண்டாடுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாம் பண்டிகை ஸ்டார்ட் பண்ணி இப்போது பண்டிகை கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சேலத்தில் பல இடங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில்கள் இருக்கும். அந்த பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இல்லையா. இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க, அந்த ஊரில் அப்படி என்னென்ன சிறப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமை ஒவ்வொரு வாரமும், அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி கேளுங்க. உங்களுக்காக ஒவ்வொரு ஊருமே கொண்டு வந்து செய்துட்டு இருக்கேன் சத்யா என் கூட. இப்போ அடுத்த இன்னைக்கான இட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியம் தற்காப்பு கலையா கடுமையான சட்டங்களா. பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியம் தற்காப்பு கலையா கடுமையான சட்டங்களா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஏதாவது இருந்தாலுமே அதேமாதிரி நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சேலம் மாநகரம் அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு இப்போது 5/8/2026 அன்னைக்கு, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு, சேலம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாநகர அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்ட இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு 5/8/2026 புதன்கிழமை அன்னைக்கு உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உள்ளூர் விடுமுறை அரசு பாதுகாப்புக்கான அவசர அலுவலர்கள் கவனிக்கும் பொருட்டு அன்றைக்கு தினம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கருவூலம் மற்றும் சார்நிலை கருவூலங்கள் குறிப்பிட்ட பணியாளர்களோடு செயல்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதிலாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு வர 5/8/2026 சனிக்கிழமை அன்னைக்கு 12 அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இப்போ இந்த கோட்டை மாரியம்மன் பண்டிகைக்கு வரதுனால அன்னைக்கு வந்துட்டு உள்ளூர் விடுமுறை ஸ்கூலு காலேஜில் வந்துட்டு லீவு. அதுக்கு பதிலாக 8/8/2026 சனிக்கிழமை அன்னைக்கு 12 அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக, நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யார் அப்படின்னா, பாண்டியன் அவர்களை வந்துட்டு தாரமங்கலம் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பாண்டியன்னா, உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன வெற்றிகள் வரணுமோ அந்த வெற்றிகள் எல்லாமே கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களை வந்து சேரணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களா அச்சு பண்ணீங்களோ கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அச்சு பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம நிலை என்னான 9/7/8/7/0/107/8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக இன்றைக்கான எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியம் தற்காப்பு கலையா கடுமையான சட்டங்களா. பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியம் தற்காப்பு கலையா கடுமையான சட்டங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான்னு 9787707108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் தேசிய விலங்கு எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் புலி. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ருக்மணி பாட்டி தாத்தகா பட்டியிலிருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அண்ணூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறிலிருந்தும், காசி விஷ்ணுவதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், ஸ்ரீஜா அக்கா தாத்தகா பட்டியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோஷ்வா, தினேஷ், தர்னிஷா, தனேஷ், காவியா இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் இவரப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபா.
1: பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் உங்களோட விளையாடுறத கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் மக்களே. இந்த ஒரு அற்புதமான நாளில் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக ஆசமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மண்டே அப்படின்னோடனே எல்லோரும் ரொம்ப சோர்வாக இருக்காதுங்க, ஜாலியாக இருங்க, ஜாலியாக எல்லாத்தையுமே ஜாலியாக வெல்கம் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம்னு அப்படியே நாம் பாட்டு போயிட்டே இருக்கணும். இந்த ஒரு அற்புதமான நாளில் உங்களோட ஜாலியாக விளையாடுறதுக்காக தான் நானும் பிரதீபாவும் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியும் ஓசை. உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அதே ஓசையில் முடிகிற மாதிரி நீங்கள் என்கிட்ட இன்னொரு வார்த்தையை சொல்லணும். இப்போ வந்து நான் காலை அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் லைல முடிகிற மாதிரி சொன்னால் போதும். குறிய சின்ன லாவா குண்டு லாவா அப்படிங்கிற டவுட்லாம் வேணாம், அந்த லை அப்படிங்கிற ஓசையில் முடிகிற மாதிரி எந்த வார்த்தை வேணாலும் நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு காலையிலே வந்து முதல் நேரம் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுறேன்.
2: வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: மாணிக்கமண்ணா நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் மாணிக்கமண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
3: தெரியுமா? நாம எந்த ஓசையில முடியற வார்த்தை சொல்றீங்களோ அதே மாதிரி அந்த ஓசையில முடியற மாதிரி சொல்லணும்.
1: ஆமா, நான் விளையாண்டுருவோமா?
3: அவ்வளவு இல்ல.
1: ஓகே. காலை,
3: மாலை,
1: பகல், அண்ணாங்க பிஸியா இருக்கிறப்பல. பகல் அண்ணா,
3: பகல், நகல்,
1: நகல். சூப்பர். மரம்,
3: கரம்.
1: சூப்பர் மாணிக்கமணி, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி.
1: மங்களபுரத்துல இருந்து மாணிக்கமணி கால் பண்ணி முதல் நேரா, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் திவாகர் பிரதீபா கூட விளையாடுவே விளையாண்டே தீர்வன் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. சூப்பரா விளையாண்டிங்க மாணிக்கமண்ணா. பிரதீபா
2: சொல்லுங்கண்ணா,
1: நீங்க இந்த விளையாட்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை கேட்டுடலாமா?
1: சூப்பருங்க, கேட்காமே இருந்திருக்கலாம். நானே சொல்லுங்க.
2: கடல்,
1: கடல், மடல்.
2: சூப்பர்ண்ணா. அறம்,
1: அறம், கரம், சமுதாயம். வாலிபாய் நிகழ்ச்சியில்
2: வாகை சுடவா
1: இணைஞ்சிருக்கீங்க. இது வாகர் மற்றும் பிரதீபாவுடன்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவமாடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க, நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் மற்றும்
2: பிரதீபா.
1: இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன
2: விளையாட்டுன்னு கேட்டீங்கன்னா முடியும் ஓசை அப்படின்ற விளையாட்டு.
1: இந்த விளையாட்டுல நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க.
2: 9787070107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்க கூட விளையாடுங்க.
1: இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில முடியுதோ அதே ஓசையில முடியற மாதிரி நீங்க இன்னொரு வார்த்தை டக்குன்னு என்கிட்ட சொல்லணும். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் துரியன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: சூப்பரா.

0: அண்ணா
1: சொல்லுங்க.
0: இப்ப கண்டிப்பா எனக்கு இருக்க டவுட் நேயருக்கும் இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் கேக்கட்டா?
1: கேளுங்க.
0: அதாவது நீங்க முடியற அதாவது அந்த வார்த்தையில சொல்லணும்ன்றீங்க. இப்ப அம்மா அப்படின்னா அவங்க சும்மான்னு சொன்னாங்கல்ல, அதாவது நாங்க வேற மாதிரி சொல்லல. இப்ப நீங்க கடல்னு சொன்னா நாங்க கல்லுன்னு சொல்லல. கடைசியா முடியற
1: எழுத்துல முடிஞ்சா போதும் நமக்கு. அந்த இல்லு வந்து குண்டுலா பெரியலா சின்னலா அந்தலாம் இல்ல, அந்த ஓசையில முடியற மாதிரி இருந்தா போதும். இந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா, பிரதிபா மாதிரி அறிவாளி தரமா டவுட் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட கால் பண்ணி என்கிட்ட கேளுங்க. 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் மற்றும் பிரதிபாவோட ஜாலியாக விளையாடலாம். இன்னைக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டுவாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை தொடர்ந்து விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
4: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
3: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
4: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
3: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
5: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட நெஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
4: திவாகர். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், முடியும் ஓசை அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில முடியுதோ அதே ஓசையில முடிகிற மாதிரி நீங்க என்கிட்ட இன்னொரு ஒரு வார்த்தையை வந்து சொல்லணும் டக்கு டக்குன்னு. இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787 7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இதுவாக்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
4: சூப்பரா இருக்கும் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்லா இருக்கேன் தண்ணி.
3: ஓகே பாட்டி, நம்ம விளையாடலாமா பாட்டி?
5: விளையாடலாம் தண்ணி.
4: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை மரம்.
5: அறம்.
4: கண்ணாடி.
5: பின்னாடி.
4: இல்லை.
5: நெல்லை.
4: சூப்பர் பாட்டி, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி பாட்டி.
5: நன்றி சாமி.
4: நன்றி.
5: எட்டுத்துக்கு நம்ம குரல்ல ஒரு பாட்டு வந்துட்டு இருந்தது, அந்த பாட்டை கேட்டா அதுக்குள்ளேயே உங்க கெஸ்ட் வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம

0: மறுபடி பேசுறது கூட இல்ல.
1: சரி பாட்டி,
0: நான் புது பாட்டு தான் நல்லா இருக்கு அது
1: பாக்குறேன் பாட்டி கண்டிப்பா. நன்றி நன்றி பாட்டி,
0: நன்றி நன்றி.
1: தாது காப்பட்டியில இருந்து இருக்கும்போது பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு
2: தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட நினைச்சிருக்கிறது
1: திவாகர் மற்றும் பிரதீபா. இன்னைக்கு வந்து நாம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
2: அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியும் ஓசை அப்படின்ற
1: விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடணும்னு
2: நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்களோட விளையாடுங்க.
1: இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து நீந்திரங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: Hey, hold on.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும்
2: பிரதீபா.
1: இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம் சோனா எஃப்எம்ல. என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியும் ஓசை அப்படிங்கிற ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அந்த ஓசையில் முடிகிற மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு வார்த்தையை சொல்லலாம், டக்கு டக்குன்னு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால்
2: பண்ணுங்கள் 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் எங்களோட விளையாடுங்க.
1: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: சென்னையில இருந்து ஃபாத்திமா பேசுறேன்.
1: சென்னையில இருந்து ஃபாத்திமா, எப்படி இருக்கீங்க ஃபாத்திமா? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
1: ஃபாத்திமா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: உங்களுக்கான
1: முதல் வார்த்தை நன்மை.
3: பன்மை.
1: ஓகே, அடுத்து
2: பிறப்பு.
3: சிறப்பு, வெறுப்பு.
1: ஓகே, முடியும்.
3: விடியும்.
1: ஓகே,
2: அண்ணன்.
1: பாட்டு கேட்டு வாங்க மக்களையும் மீண்டும் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கூட விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவான் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முடியும் ஓசை அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா மக்களே? உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோம், அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அதே ஓசையில் முடிகிற மாதிரி நீங்கள் இன்னொரு வார்த்தையை சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் மயம்பதிலிருந்து கலைக்கொல்வி அன்பு பிரதீபா, அன்பு திவாகர் அவர்களே, இருவருக்கும் இனிமையான காலை காலை வணக்கம்.
1: அன்பு வணக்கம் காலை செல்வி அக்கா, உங்களுக்கு காலை வணக்கம்.
3: வணக்கம் திவாகர், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கங்க கலை செல்வி அக்கா, நல்லா இருக்கேன்.
3: நேற்றுக்கு டாப் 10 சூப்பர் சூப்பர் செம்ம செம்ம
1: சூப்பர். ரொம்ப நன்றி, நன்றி அக்கா, நன்றி.
3: உங்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்களும்.
1: நன்றி அக்கா, நன்றி.
3: சொல்லுங்க திவாகர்
1: அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
3: தெரியுமா? இன்னைக்கு ஏதோ வார்த்தை விளையாட்டு.
1: ஆமா, வார்த்தை விளையாட்டு தான். உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில முடியுதோ அதே ஓசையில முடியற மாதிரி நீங்க என்கிட்ட இன்னொரு வார்த்தை சொல்லணும்.
3: சொல்லணும்.
1: விளையாண்டுருவோமா?
3: ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம்.
2: மேலே
3: மேலே
1: கணவன் கல்வன் சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா நீங்க கலை செல்வி அக்கா. நன்றி அக்கா.
3: நன்றிங்க திவாகர், நிகழ்ச்சி அருமையா போகுது. உங்க இருவருக்கும் பாராட்டும் வாழ்த்துக்களும்.
1: நன்றி, நன்றி,
3: நன்றி, நன்றி,
2: நன்றி அக்கா. மை டியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது பிரதீபா மற்றும்
1: திவாகர். இன்னைக்கு நம்ம முடியும் ஓசை அப்படிங்கிற விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில முடியுதோ அதே ஓசையில முடியற மாதிரி இன்னொரு வார்த்தையை நீங்க என்கிட்ட டக்குன்னு சொல்லணும். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க. பாடலுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் உங்களோட ஜாலியாக விளையாடுறோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடமா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதிபாவுடன் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு
2: கேட்டீங்கன்னா, முடியும் ஓசை அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம்.
1: இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா பிரதிபா உங்களுக்கு?
2: தெரியும்னா, அதாவது நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், நேயர்கள் வந்துட்டு அந்த முடிகிற ஓசையில் அவங்க ஒரு வார்த்தை சொல்லணும்.
1: இந்த விளையாட்டு தானேங்க நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் பிரதீபான், திவாகர்.
1: வணக்கம், வணக்கம் அக்கா.
3: காலை பொழுதில் கனிவான வணக்கங்கள். சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பவர் எழிலரசி. நேரத்தில் அனைவரும் நம்ம நேயர்கள் சொந்தங்கள் அனைவரும் நம்ம
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் திவான் பிரதீபா.
1: உங்களுக்கான முதல் வார்த்தை கடினம்.
3: கடினமா?
1: ஓகேக்கா. அடுத்து
2: காய்.
3: காயா? சேய், தாய்.
1: ஓகே ஓகே அக்கா. அடுத்து ஒற்றுமை.
3: வேற்றுமை.
1: ஓகே அக்கா. அடுத்து
2: கருப்பு.
3: கருப்பா? சிவப்பு.
1: சூப்பர்.
3: வனப்பு.
1: சூப்பர். போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு, போதும்.
3: ஓகே, நன்றி.
1: அருமையா இருந்தீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
3: வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. வணக்கம். பாய்.
1: நன்றி, நன்றி அக்கா, நன்றி.
2: இரும்பாலையிலிருந்து எழிலரசி அக்கா ரொம்ப அருமையாக விளையாண்டாங்க, அடுக்கடுக்க நிறைய வார்த்தை சொல்லிட்டே போனாங்க.
1: ஆமாம், அவங்க விளையாடுறது பார்த்தா நம்ம நிகழ்ச்சி முடிச்சுட்டு அடுத்து ஒன்று நிகழ்ச்சி வைக்கணும் போல. அந்த அளவுக்கு சூப்பராக விளையாண்டிங்க்கா, ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு.
2: தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது பிரதீபா மற்றும்
1: திவாகர். மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க.
2: 9787-7108 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்க கூட விளையாடுங்க.
1: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபாவுடன்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிடி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த

0: தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
6: முடியும் ஓசை அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு
2: இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில முடியுதோ அதே ஓசையிலேயே முடிகிற மாதிரி நீங்க என்கிட்ட இன்னொரு வார்த்தை டக்குன்னு சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: இனிய நக்களை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
6: சூப்பரா இருக்கும். நான், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். இப்ப எப்படி போயிட்டு இருக்கேன் காலை பொழுதெல்லாம்? உங்களுக்கு
6: ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு
7: சந்தோஷம்? எனக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு. வீக்கெண்ட் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா?
6: யா, சூப்பரா செலக்ட் பண்ண என்ஜாய் பண்ணுவோம்.
7: சரிப்பா, மழை எல்லாம் ஏதாவது வந்ததா? எப்படி
2: அண்ணா, இங்க மழை வரலண்ணா, மேகமூட்டமா இருக்கு, ஆனா மழை வரல. அங்க வந்துச்சுங்களா?
7: இங்க பயங்கரமா வெயில் தான் அடிச்சதே தவிர்த்து மழையே வரலப்பா.
2: சரிங்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
7: இருக்கோம் தெரியுமா? முடியும் ஓசை.
2: விளையாண்டுருவோமா?
7: போலமே.
6: ஏற்றுமதி,
7: இறக்குமதி,
6: எடு,
7: இது,
2: ஒற்றுமை,
7: வேற்றுமை,
2: காய்,
7: பழம்.
2: எப்படி மாட்டீங்க பாத்தீங்களா? காய்,
7: காய், தாய்.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா நீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபா எங்களோட ஜாலியாக எல்லாம் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: ரோட்டோரமா போடுற. அட சின்ன கப்பு தானே தேவா,
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமே கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டு இருக்கோம், முடியும் ஓசை அப்படிங்கிற விளையாட்டை. இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
4: ஹலோ, வணக்கம். வணக்கம் அண்ணா, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: எல்லாரும் சூப்பரா இருக்கோம்ண்ணா.
5: சரிங்கம்மா.
3: அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமாண்ணா?
5: தெரியும். திவாகர், நீங்க ஒரு ஓசையில முடியக்கூடிய ஒரு சொல் சொல்லுவீங்க, நானும் அதே ஓசையில முடியுற மாதிரி நானும் ஒரு சொல் சொல்லணும்.
3: ஆமாங்க, விளையாண்டுருவோமா?
5: விளையாண்டுறாங்க.
3: குளிர்.
5: குளிருங்களா?
4: தம்பி.
5: தம்பி. கம்பி.
3: அங்கே. அங்கே. அங்கே. சூப்பர் சூப்பர் கோவிந்தசாமி, அருமையா. நன்றி
5: அண்ணா.
3: நன்றி
4: நன்றி.
3: கொடுமுடியிலிருந்து கோவிந்தசாமி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர்.
7: இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு, முடியும் ஓசை அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அதே ஓசையில் முடிகிற மாதிரி நீங்கள் இன்னொரு வார்த்தை சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
6: ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம், தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி எம் ராஜேஸ்வரன். இருவரும் எப்படி இருக்கீங்க?
6: சூப்பரா இருக்கும்.
7: ரெண்டு பேருமே அருமையா இருக்கும்க்கா.
8: விளையாண்டுருவோமா?
7: ஓகே, உங்களுக்கான வார்த்தை கல்.
8: கல், கால்,
7: கால்,
8: தப்பல், தப்பல்.
7: ஒரு வார்த்தை சொன்னா போதும். அடுத்து மாலை,
8: காலை.
7: சூப்பர் சூப்பர் அக்கா, ரொம்ப நன்றி அக்கா.
8: நன்றி நன்றி
7: நன்றி அக்கா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் இப்போ வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு
3: கேட்டிங்கன்னா முடியும் ஓசை அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
2: முடியும் ஓசை விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு
3: தெரியுமா? தெரியும்ண்ணா. அதாவது நம்ம ஒரு வார்த்தை சொன்னா நேயர்கள் வந்துட்டு நம்மளை எந்த வார்த்தையில முடிகிற ஓசையில சொல்றோமோ அவங்க அந்த அதே வார்த்தையே சொல்லணும்.
2: ஆமா, இன்னைக்கு இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
3: ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க? இளமை,
4: முதுமை,
2: இனிப்பு,
4: கசப்பு,
3: பகல்,
4: இரவு.
2: இரவு வராது, இரவு எதிர் சொல்லண்ணா.
4: ஆமா ஆமாங்க, பகல்.
2: இல்லல முடியற மாதிரி ஒரு வார்த்தை.
4: இல்லல முடியற மாதிரி.
2: ஆமா ஆமா. ஓகே.
3: தள்ளு.
4: தள்ளுங்களா?
3: ம், தள்ளு.
4: சொல் சொல்.
2: தள்ளு. லு.
4: லுங்களா?
2: ம்.
4: ஐ சொல்லு.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா. எனக்கு ரொம்ப நன்றி கஸ்தூரி அண்ணா.
4: நன்றி நன்றி
2: நன்றி. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டார், ரொம்ப நன்றி அண்ணா. அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும்
3: பிரதீபா.
2: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டோம். என்ன விளையாட்டுனா
3: முடியும் ஓசை அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டோம்.
2: இந்த விளையாட்டில் நிறைய பேர் கால் பண்ணி சூப்பராக உற்சாகமாக அருமையாக விளையாண்டிங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போல உங்க சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
3: பிரதீபா.
2: நன்றி மக்களே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா மல்லிகை பூக்கணும் அப்படின்னா இந்த ரகசியத்தை கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு தானே கேக்குறீங்க? நான் சொல்றேன். வீட்டு தோட்டத்துல மல்லிகை செடி ரோஜா அதிகம் வளர்க்கறதுல பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வம் கொள்ளுவாங்க. ஏன்னா மல்லிகையோட மனமும் ரோஜாவோட அழகோ எல்லாத்தையுமே கவர்ந்ததா இருக்குது. மண் கலவை அப்படின்னு சொல்லும் போது செம்மண் வண்டல் மண் கலந்த கலவையே மல்லிகை செடி வளர்க்க சிறந்தது. வேர் வளர்ச்சி தடைப்படாம இருக்கிறதுக்கு தொட்டிகள்ல வளர்க்கப்படுறப்ப தேங்காய் நார் மற்றும் சிறிய கற்கள் வைக்கிறப்ப காற்றோட்டம் அதிகரிச்சு வடிகால் வசதி ஏற்பட்டு அதிக நீர் தேங்காம வேரழுகள் தடுக்கப்பட்டு செடி நல்லாவே வளரும். இதை தொடர்ந்து பெரிய தொட்டிகள்ல மாற்றப்ப செடி சீக்கிரமாவே வளர உதவி புரியும். கவாத்து அப்படின்னு சொல்லும் போது மல்லிகை செடிக்கு கவாத்து செய்யறது மிக முக்கிய பராமரிப்பு. ஏன்னா அதிகமா வளரக்கூடிய செடிகள்ல நுனியில வெட்டி விடுறதுனால பக்கவாட்டு கிளைகளை அதிகரிச்சு இந்த கிளைகள்ல அதிக மொட்டுகள் உருவாகும். பழைய கிளைகளை நீக்கிட்டோம் அப்படின்னா புதுசா துளிர்விடக்கூடிய வாய்ப்பு அதிகரிச்சு அதிக மொட்டுகள் உருவாகி நல்ல விளைச்சல் தரும். புதிய துளிர்கள் சுத்திகரிப்பு செஞ்ச ஒரு சில வாரங்கள்ல உருவாகும். இயற்கை உரம் பயன்படுத்தக்கூடிய முறைன்னு சொல்லும் போது மண்ணுல ஊட்டச்சத்து அதிகரிக்க கருப்பு உளுத்தம்பொடி, வெந்தயம், கடுகு போன்றவற்றை 15-20 நாட்களுக்கு ஒரு முறை அரைத்து விடணும். ஏன்னா மல்லிகை செடிக்கு இயற்கை உரம் பயன்படுத்தக்கூடிய கால இடைவெளியும் அளவும் முக்கியம். நீண்ட கால மண்ணின் சத்து அதிகரிக்க காய்கறி கழிவுகளை மக்க வச்சு பயன்படுத்தணும். இயற்கை பூச்சி எதிர்ப்பு சக்திக்கு வேப்பம் புண்ணாக்கு, வெங்காயத்தோல், எலுமிச்சை தோல் இது எல்லாத்தையும் ஊற வச்சு தயாரிக்க கூடிய கரைசலை தெளிக்கணும். இதை தொடர்ந்து மண் வளத்தை அதிகரிக்க டீ தூள் மற்றும் காபி தூளை காய வச்சு மண்ணுல சேர்க்கணும். அடுத்து மொட்டுகளை அதிகரிக்க செய்யக்கூடிய தேமூர் கரைசல், புளிச்ச மோரையும் தேங்காய் பாலையும் சரியான அளவுல கலந்து தயாரிக்க கூடிய கரைசலை தண்ணீரோட கலக்கி தயாரிக்க கூடிய தேமூர் கரைசலை இலைகள்ல தெளிக்கணும். இதனால செடிக்கு சீக்கிரமாவே ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதோட மொட்டுகளை அதிகரிச்சு பூவின் பெருக்கம் உயருது. ஏன்னா தேமூர் கரைசல் சிறந்த இயற்கை ஊட்டச்சத்தா கருதப்படுறதுனால வாரத்துக்கு அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை மல்லிகை செடியில பயன்படுத்த பலன் அதிகமா கிடைக்கும். சூரிய ஒளின்னு சொல்லும் போது தினமும் 4-6 மணி நேரம் சூரிய ஒளி கிடைக்கிற இடத்துல மல்லிகை செடி ஆரோக்கியமா வளரும் அப்படின்றதுனால அத்தகைய இடங்கள்ல செடி வளர்க்கறது நல்லது. அதிக நிழல் இருக்கக்கூடிய இடங்கள் பூக்களோட வளர்ச்சியை குறைச்சி இலை வளர்ச்சியை மட்டும் அதிகரிக்கும். நீர் தேங்கி நிற்காத அளவு மண் ஈரமா இருக்கணும் அப்படின்றத மல்லிகை செடி வளர்க்கிறவங்க கவனத்துல வைக்கணும். கூடுதல் உரம்னு சொல்லும் போது மாசத்துக்கு ஒரு தடவை வேர் வளர்ச்சியை தூண்டவும் மொட்டுகளை அதிகரிக்கவும் மாட்டு சாண உரம் அல்லது வெர்மி கம்போஸ்ட் உரத்தை சரியான அளவுல மல்லிகை செடிக்கு இடணும். ரசாயன உரமான டிஏபி உரம் அதிக அளவுல பயன்படுத்தணும்னா செடிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனால இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் எச்சரிக்கையா சொல்றாங்க. சின்ன கவனத்தோடும் சரியான பராமரிப்போடும் அளவான இயற்கை உரங்களோட பயன்பாடு இருந்துச்சு அப்படின்னா மல்லிகை செடி வருஷம் ஃபுல்லாவே பூத்து குலுங்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க நான் வந்து சொல்ல போறேன். ஒரு கிராமத்துல எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமாவை நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஐஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் சந்தியூர்ல வேளாண் அறிவியல் நிலையத்துல திட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய முனைவர் விஜயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மகசூலை அதிகரிக்க நுண்ணூட்ட சத்துக்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: அதே மாதிரி நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக மகசூல் எடுப்பதற்கு நுண்ணூட்டச்சத்து மிக மிக முக்கியம். என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நமக்கே வந்து உடல்நிலை சரியில்லாதப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம உடம்புல வந்து சத்துக்கள் அதாவது நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுவதற்காக நம்ம வந்து பல்வேறு இதை வந்து டாக்டர் பரிந்துரையின் பேரை செய்யறோம். அது மாதிரி நுண்ணூட்ட

0: பட்சத்தை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அந்த நோய் எதிர்ப்பு திறன் மட்டும் இல்லாமல் பூப்பதற்கு காய்ப்பதற்கு இதெல்லாம் வந்து சிறிதளவு தேவைப்படக்கூடிய சில கனிமங்கள் தேவைப்படும். அதுதான் நுண்ணூட்டச்சத்து. உதாரணத்துக்கு நமக்கு சல்ஃபர், போரான், இந்த மாதிரி மெக்னீசியம், இது போன்ற சத்துக்கள் வந்து தேவைப்படும். அந்த சத்துக்கள் வந்து நம்ம நுண்ணூட்டச்சத்து கலவை இடுவதன் மூலமாக செய்யலாம். இது வந்து ஏக்கருக்கே ஒரு 5 கிலோ இருந்தால் போதும், மணலில் கலந்தோ இல்லை நீங்கள் வந்து உரங்களில் கலந்தோ தொழுவுரங்களில் கலந்தோ கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு பருவத்திற்கும் தொழுவுரம் கண்டிப்பாக இட வேண்டும். 5 டன் தொழுவுரம் வந்து ஒரு பயிர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பருவத்திற்கும் நம்ம வந்து 5 டன் இட வேண்டும். அவ்வாறு நான் எங்ககிட்ட தொழு உரம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து மண்புழு உரங்களை 2 டன் என்ற அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40% ரசாயன உர தேவையை குறைத்து கொண்டு நமக்கு தேவையான வந்து உரங்களை வந்து சத்துக்களை பெற்றிட முடியும் பயிர்களுக்கு. இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரசாயன உரங்களால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதனால் ஏற்படக்கூடிய மண்வள பாதிப்பு எல்லாம் வந்து நீக்கும். நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம செய்வதன் மூலமாக உரத் தேவையை குறைத்து கொண்டு நம்ம தற்சார்பு விவசாயத்தை நோக்கி செல்லலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ரசாயன உரங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் நீல்மலையனூர் வட்டம் கோட்டைப்பூண்டி கிராமத்துல இருந்து சதீஷ்குமார் அண்ணா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இயற்கை விவசாயம் நாங்க எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம், அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நான் என்ன படிச்சிருக்கேன்னா பி சிவில் வந்து முடிச்சிருக்கேன். 2016 வந்து 2026 வரும் தொடர்ந்து 10 வருஷமா இயற்கை வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இயற்கை வேளாண்மை கூடவே ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் நம்ம வந்து மாட்டு பண்ணை வச்சிருக்கோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம மரச்சுக்கு போட்டு மரச்சுக்கு எண்ணெய்கள்லாம் எடுத்து விற்பனை செய்கிறோம். நம்ம நெல் விவசாயம் பிரதானமா செய்யறோம். நம்ம இயற்கை வேளாண்மையில பிரதானமா பாத்தீங்கன்னா நெல் விவசாயம் செய்யறோம். அதன் பிறகு கரும்பு செய்யறோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பயிர் வகைகள் உளுந்து, துவரை, மொச்சை, கடலை, இது மாதிரி பயிர் வகைகள் தாவரங்களையும் நம்ம வந்து பயிரிடுறோம். எல்லாமே மதிப்பு கூட்ட பொருட்களா மட்டும்தான் நம்ம விற்பனை செய்யறோம். நேரடி தரகர்களுக்கு நம்ம கொடுப்பதே இல்லை, நேரடியாக மதிப்பு கூட்டப்பட்டு பொருட்களாக தான் கொடுக்குறோம். எப்படின்னா நெல் வந்து நம்ம அரிசியாக்கி கொடுக்குறோம், கரும்பை வந்து நாட்டு சர்க்கரை ஆக்கி கொடுக்குறோம், மற்ற பயிர் வகைகள் எல்லாமே பயிரா உடைச்சு பருப்பா நம்ம விற்கிறோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளையிற எலுமிச்சங்காய், நார்த்தங்காய், மாங்காய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாயா நம்ம கொடுக்குறோம். நம்ம கிட்ட விளையிற பாரம்பரிய அரிசி, அதுக்கப்புறமா வெளியிலிருந்து நம்ம கொள்முதல் பண்ற சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம மதிப்பு கூட்டி சிறுதானிய நூடுல்ஸ், சிறுதானிய பாஸ்தா, சிறுதானிய சேமியா, சிறுதானிய ரவை இது மாதிரி பொருட்களாகவும் நம்ம வந்து கொடுக்கிறோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கிராமத்துல கிடைக்கிற மூலிகைகள் எல்லாம் கொண்டு நம்ம மூலிகை சூப் வகைகளையும் தயாரிச்சு கொடுக்கிறோம். நம்ம எப்படி இயற்கை விவசாயம் செய்யறோம்னா பாரம்பரிய முறையில செய்யறோம். பாரம்பரியம்னா அந்த காலத்துல எப்படி விவசாயம் செய்வாங்க, ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. யூரியா போட்டிருப்பாங்களா கிடையாது, பொட்டாஷ் போட்டிருப்பாங்களா கிடையாது, பாஸ்பேட்டோ எந்த ஒரு ரசாயன உரங்களும் போட்டிருக்க மாட்டாங்க. இயற்கையா பஞ்சகவியா ஜீவாமிரதம் மாதிரி தயாரிச்சு அடிச்சிருப்பாங்களா, அதுவும் கிடையாது. என்னதான் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த காலத்துல மாட்டு எரு இருக்கும், மாட்டு எருக்குமே வயல கட்டுவாங்க, வயல உழுவாங்க, உழுது நல்லா பொடி பெரிய தூவாக்கி வச்சிருப்பாங்க. எப்ப மழை வருதோ அப்போ அந்த மழை தண்ணியை வச்சு உழுது திரும்பி நாத்து நடுவாங்க, இல்லாட்டி மானாவாரி பயிர் வைப்பாங்க. அந்த ஒரு முறையில மட்டும்தான் நான் வந்து பயிர் வைக்கிறேன்.
3: வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் விக்னேஸ்வரி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பருத்திக்கு தேவையான உரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அடுத்ததாக பருத்திக்கு தேவையான உரம் பற்றி காண்போம். பருத்திக்கு தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 16 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். இதில் 8 கிலோ தலை

0: சத்தை மேலுரமாக 60 மற்றும் 90 நாளில் இட வேண்டும். இவை தவிர 5 கிலோ நுண்ணூட்ட கலவையை மணலுடன் கலந்து அடியுரமாக கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக களைக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் களை நிர்வாகம் பற்றி காண்போம். களைகளை அகற்றப்படவில்லை என்றால் விதை உற்பத்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் விதையின் புறம் மற்றும் இனத்தூய்மை பாதிக்கப்படுகிறது. களைகளை கை களை எடுத்து அல்லது களைக்கொல்லி மூலமாகவும் அகற்றலாம். அடுத்ததாக நீர்ப்பாசனம் பற்றி காண்போம். விதை உற்பத்தி பயிர்களுக்கு வளரும் பருவம், பூக்கும் பருவம் மற்றும் முதிர்ச்சி பருவம் ஆகிய பருவங்களில் கண்டிப்பாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். இது விதையின் உற்பத்தியை அதிகரிக்க செய்ய உதவுகிறது. ஆனால் பாசன இடைவெளி மற்றும் நீரின் அளவு ஆகியவை மண்ணின் தன்மை மற்றும் விதைப்பயிரின் தேவையை பொறுத்து அமைகிறது. பருத்தியில் பூ மற்றும் பிஞ்சு உதிர்வது ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அவற்றை தடுப்பதற்கு பருத்தியில் பூ மற்றும் இளம் பருத்தி காய்கள் உதிராமல் இருக்க 40 ppm நாப்தலின் அஸ்டிகமிலம் என்ற வளர்ச்சி ஊக்கியை 2 முறை தெளிக்க வேண்டும். அதாவது 40 mg நாப்தலின் அஸ்டிகமில வளர்ச்சி ஊக்கியை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து முதலில் பூ பூக்கும் தருவனத்திலும் பின்னர் 2 முறை முதல் தெளிப்பிலிருந்து 1 மாதம் கழித்தும் தெளிக்க வேண்டும். இதனால் பூ மற்றும் பிஞ்சு உதிர்வதை தடுக்கலாம். நுனியரும்பு கிள்ளுதல் என்பது பருத்தியில் கையாளப்பட வேண்டிய ஒரு முக்கிய தொழில்நுட்பமாகும். சில ரகங்களில் பயிர்கள் அதிகம் உயரம் வளரும் போது பூ பிடிக்கும் திறன் பாதிக்கப்பட்டு காய்கள் பிடிப்பது வெகுவாக குறைந்துவிடும். இத்தகைய ரகங்களில் செடியில் வளரும் நுனியினை கிள்ளி விடுவதால் உயரம் தடைபட்டு பக்க கிளைகள் அதிகமாக வளரும். அதனால் பூ மற்றும் காய்பிடிப்பு அதிகரிக்கும். அடுத்ததாக கலவன் அகற்றுதல் என்ற தொழில்நுட்பத்தை விதை உற்பத்தியில் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் விதை பயிரில் எல்லா செடிகளும் ஒரே மாதிரியாக ஒரே குணாதிசயங்களை கொண்டிருத்தல் வேண்டும். இதனால் செடிகளில் ஒருமித்த பூத்தல் மற்றும் சீரான மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு விதை பிடிப்பு அதிகமாகும். விதை உற்பத்தியின் போது விதை பயிரின் குணாதிசயங்களிலிருந்து மாறுபட்ட பயிர்கள், பிறரக பயிர்கள் ஆகியவை விதை உற்பத்தி வயலில் இருந்தால் அவற்றை கலவன் என்கிறோம். இவ்விதை பயிரின் இனத்தூய்மையை பாதிக்கும் என்பதால் பயிர் வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளான பூக்கும் பருவம், பூக்கும் பருவத்திற்கு பின்பு, காய்பிடிப்பின் போது, அறுவடைக்கு முன்பு ஆகிய காலங்களில் கலவன்களை கண்டிப்பாக அகற்ற வேண்டும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கலவன் அகற்றுதல் தொழில்நுட்பத்தை விதை உற்பத்தியில எந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காய உடைச்சு திருவி அதை வந்து ஒண்ணு

குழம்புக்கோ இல்லைனா பொரியலுக்கோ இல்லைனா சட்னிக்கோ சாம்பாருக்கோ இதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருவிட்டு அந்த ஓடு இருக்கு இல்லையா, தேங்காய் ஓடு, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு என்ன பண்ணலாம், இதை ஏன் ஏதாச்சும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சிரட்டைகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வச்சுட்டு கலைநயமாக ஒருத்தவங்க என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேரளாவில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு ஒரு பொதுவான கதை இருக்குங்க. பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா உயர் படிப்புக்காக பெங்களூரு போன்ற நகரங்களுக்கோ இல்லைனா வெளிநாடுகளுக்கோ இடம்பெயர்து, அதுக்கப்புறமா அங்கேயே தங்கி தங்களோட வாழ்க்கைய அமைச்சுக்கிறதும் நடக்குது. ஆனா திரும்பவும் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து ஒரு புதிய தொழிலை தொடங்குறது அப்படின்றது அவங்களோட திட்டத்துல அரிதாவே இருக்கும். மரியா குரியகோஸ் அப்படின்ற 31 வயது பெண்ணோட வாழ்க்கையும் ஆரம்பத்துல இதே கோட்ல தாங்க பயணிச்சது. ஆனா கேரளாவை விட்டு வெளியேறிய அவங்களோட நீண்ட பயணம் இறுதியில அவங்கள திரும்பவும் சொந்த மண்ணுக்கே கொண்டு வந்து சேர்த்தது. அதுவும் கண்ணு முன்னாடியே சாதாரணமா கிடக்கக்கூடிய ஒரு தூக்கி எறியக்கூடிய பொருள்ல மறைஞ்சிருந்த மாபெரும் பிசினஸ் ஐடியாவோட. தேங்காய் கோகோ அப்படின்ற பிராண்டின் நிறுவனரான மரியா ஒரு காலத்துல வெறும் குப்பையாவும் கழிவாவும் கருதப்பட்ட தேங்காய் சிரட்டைகளை இன்னைக்கு உலகமே வியந்து பாக்குற வீட்டு உபயோக மற்றும் அலங்கார பொருட்களா மாத்திருக்காங்க. கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தை தலைமையிடமா கொண்டு இயங்கக்கூடிய இந்த நிறுவனம் இன்னைக்கு இந்திய உள்நாட்டு சந்தை மட்டும் இல்லாம ஐரோப்பிய சந்தைகள்லயும் தடம் பதித்த ஒரு வெற்றிகரமான T2C பிராண்டா அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மரியா மும்பையில இருக்கக்கூடிய செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரியில பொருளாதாரத்துல BA முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு MBA படிக்கிறதுக்காக கல்வி தொகையை பெற்றாங்க. படிப்பை முடிச்சிட்டு திரும்பவும் மும்பை திரும்பின அவங்க 2 ஆண்டுகள் கார்பரேட் துறையிலயும் அதுக்கப்புறமா மற்றொரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துல 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 4 ஆண்டுகள் பணிபுரிஞ்சாங்க. சுத்திலும் ஏராளமான இயற்கை வளங்கள் கொட்டி கிடந்த பையும் எந்த தயாரிப்பை தேர்ந்தெடுக்கிறது, அது சந்தையில வேலை செய்யுமா அப்படின்ற குழப்பம் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறமா மைனா மகிளா பவுண்டேஷன் அப்படின்ற அமைப்புல இணைஞ்சு அங்க இருக்கக்கூடிய பெண்களோட இணைஞ்சு சானிடரி பேடுகள் தயாரிக்கிறது, விற்பனை செய்யறது, அதோட மாதவிடாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டாங்க. இந்த அனுபவம் அவங்களுக்கு கேரளாவுக்கு திரும்பி சென்று சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை சார்ந்த ஒரு தொழிலை தொடங்குறதுக்கான தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. தேங்காய் தண்ணீர் வணிகத்துல ஏற்கனவே கடுமையான போட்டி இருந்திருக்கு. கயிறு தயாரிப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த சப்ளையர்கள் மிகவும் மலிவான விலைக்கு கொடுத்தாங்க. பனை ஓலை தயாரிப்புகள் ஓரளவுக்கு நல்லாவே செயல்பட்டுச்சு. அந்த ஆரம்ப கட்டத்துல தேங்காய் சிரட்டை தயாரிப்புகள் என்னோட சிந்தனையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கமா சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அவங்க இன்னைக்கு நல்ல ஒரு தொழிலதிபரா வந்து ஆயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு தூண்டுகோல் தாங்க நம்மளோட செயல்ல பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்னா இது ஒரு முன் உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து அஸ்மா மேரி. இவங்க வந்து கடந்த ஒரு 25 வருடமா நர்சிங் துறையில பணியாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு 15 வருடமா பியூட்டிஷியன் துறையில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. எப்படி அவங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி மத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: மேம், இப்போ உங்களோட ஜேர்னி எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
2: ஹாய், வணக்கம் சேலம் மக்களே, நான் உங்கள் தோழி அஸ்மா மேரி பேசுறேன். நான் வந்து இங்க பிரபாத் கிட்ட வந்து பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கேன். நான் கடந்து வந்த விஷயங்கள் என்னன்னா, நான் முதல்ல வந்து 25 வருஷமா நான்

0: வந்து நர்சிங் தொழில இருந்தேன். இப்ப 15 வருஷமா வந்து அந்த தொழில் விட்டுட்டு இப்போ பியூட்டிஷியன் தொழில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் பியூட்டிஷியன் தொழிலையும் நல்ல ஒரு நிலைமையில வந்துட்டு இருக்கேன். நல்லா சக்சஸ்ஃபுல்லா இந்த தொழில நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அழகு கலைத்துறையில வந்ததுல இருந்து மற்றவர்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மேக்கப் பண்ற முறையில அவங்களுக்கு மத்தவங்களுக்கு போயிட்டு மேக்கப்பும் செய்துட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் இதுல வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன்மா.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்தது வந்து இப்போ வந்து நீங்க 25 ஆண்டு வந்து நர்சிங் துறையில இருந்தேன்னு சொன்னீங்க மேம். அந்த துறையில உங்களுக்கு என்ன விஷயம் வந்து அந்த துறைக்கு நீங்க போகணும் அப்படின்றதுக்கு ஊக்கமா இருந்துச்சு மேம்?
0: அந்த துறைக்கு போகணும்ன்றது ஊக்கப்பட்டது வந்து அப்போ ஊக்கத்தோட நான் போன வயசு கிடையாது. அது என்னுடைய வயது, நான் 9வது வகுப்பு படிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு பொருளாதார சிக்கலுக்காக நான் வந்து அந்த பள்ளி படிப்பை வந்து பாதியில நிறுத்திட்டு அந்த துறைக்கு நான் போனேன். சும்மா ஒரு கிளீனிங் பண்ற பொண்ணா தான் நான் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கு பிறகுதான் அப்படியே படிப்படியா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்துக்கிட்டு ஒரு நர்சிங்கா மாற ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆப்ரேஷன் தியேட்டர்ல போய் நிக்கிறது, அப்புறம் டாக்டருக்கு உதவியா பணியாற்றினது, மற்றபடி வரவங்களுக்கு சேவைகள் செய்வது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது வந்து இந்த நர்சிங் பணியில உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க மேம்?
0: நர்சிங் துறையில மறக்க முடியாத அனுபவம்னா, நான் அப்போ ஒரு ENT டாக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ரெண்டு மூக்குலயும் ஒரு பென்சில் போட்டுட்டு வந்துட்டாங்க. டாக்டர் அன்னைக்கு ஊர்ல இல்ல. அவங்க அந்த தாய் வந்து டாக்டரோட இருப்பாங்கன்ற நம்பிக்கையில வந்துட்டாங்க. இங்க வந்த பின்னாடி பார்த்தா குழந்தை ரொம்ப மயக்க நிலைக்கு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மட்டும்தான் அங்க போயிருந்தேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. உடனடியாக அந்த குழந்தைக்கு நான் முதலுதவி செய்து அந்த ரெண்டு பென்சிலுமே எடுத்ததால அந்த குழந்தை உடனே மூச்சு விட்டு கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துக்கிச்சு. அதை பார்த்த அவங்க அம்மா ரொம்ப கண்ணீர் மல்க எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாங்க. அது என்னால மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது.
1: ஓகே ஓகே மேம். அதாவது ஒரு குழந்தையோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமாவும் மகிழ்ச்சியா இருக்கு மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான அஸ்மா மேம் அவங்களோட செவிலியர் பயணம் எப்படி தொடங்குச்சு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே அஸ்மா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பியூட்டிஷியன் துறைக்கு எப்படி அவங்க வந்தாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப நீங்க முதல் நாள் நர்சிங் துறைக்கு போகும்போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு மேம்?
4: அது நான் கொஞ்சம் சிறு வயதா இருந்ததால வந்து கொஞ்சம் பயம், நம்மளுக்கு எப்படி இருக்கும்ன்றது. முதல் அனுபவமே எனக்கு வந்து ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல நிக்க வச்சாங்க. அப்போ டாக்டர், உனக்கு ரத்தத்தை பார்த்தா பயமா இருக்குமேம்மா, நீ வேணுமானா வெளியில இரு அப்படின்னாங்க. இல்லைங்க சார், நான் வந்து இங்க நிக்கிறேன், நானும் பழகணும் இல்லைங்க சார் அப்படின்ட்டு தைரியமா சொன்னேன். ஆனா அப்ப ஆபரேஷன் தியேட்டர்ல அந்த குழந்தைக்கு ஒரு காது ஆபரேஷன் பண்ணும்போது அந்த ரத்தத்தை பார்த்த உடனே உடனே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அது எனக்கு தெரியாது. அப்புறமா என்னை சரி பண்ணி வெளியில உட்கார வச்சிருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், ஏன் என்னை வெளியில உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு மயக்கம், பரவாயில்ல இருக்கட்டும், நான் திரும்பவும் அது பார்க்கணும், அப்பதான் நான் பழக முடியும்ன்ற தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு திரும்பவும் நான் தியேட்டருக்குள்ள பிடிவாதமா போய் நின்னு அந்த ஆபரேஷன் முடிக்கிற வரைக்கும் நான் கூடயே இருந்தேன் டாக்டர்களோட.
3: சூப்பர் மேம். அதாவது ஒரு பயம் தயக்கம் இருந்தாலுமே தொடர்ந்து நீங்க பயணிச்சீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வந்து இப்ப நோயாளிகளோட நீங்க பழகும் போது ஒரு செவிலியருக்கு என்ன குணம் ரொம்பவே அவசியம் நினைக்கிறீங்க மேம்?
4: அது வந்து மெயினா பொறுமை வேணும்ப்பா, பொறுமையோட இருந்தாதான். ஏன்னா 10 பேர் கிளினிக்கு வராங்க அப்படின்னா, அதுல ஒரு 2 பேர் வந்து ஒரு கோபக்காரங்களாவோ இல்ல முன்னாடி எங்களை விடுங்க அப்படின்ற மாதிரியோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அனுபவமா வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம அதை அன்போடையும் பரிவோடையும் அவங்க கிட்ட எடுத்து சொல்லி இந்த மாதிரி இப்படி இது வந்து அவங்கள நம்ம வந்து சாந்தப்படுத்தி உட்கார வச்சு அனுப்புறது. மெயினா நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இந்த நர்சிங்ல வந்து பொறுமை, மிகவும் பொறுமை, அன்பு. இது ரெண்டுமே கனிவோட நம்ம அந்த பேஷண்ட் கிட்ட நம்ம காமிச்சோம் அப்படின்னா நம்மள ரொம்பவே உயர்வான இடத்துல அவங்க வச்சு பார்ப்பாங்க.
3: சூப்பர் மேம். அதாவது நர்சிங் துறைக்கு அன்பும் பொறுமைதான் ரொம்பவே அவசியம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேம். அடுத்தது இந்த செவிலியர் பயணத்துல உங்களுக்கு இருந்த பெரிய சவால்கள் எல்லாம் என்னென்ன மேம்?
4: செவிலியர் பயணத்துல இருந்த சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுலதான் நம்மளுக்கு நடுநிசையிலையும் கூப்பிடுவாங்க, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி என்ன நான் லீவா இருப்பேன் அந்த டைம்லயும் கூப்பிடுவாங்க, இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல இருப்பேன் அப்பயும் கூப்பிடுவாங்க. இது எந்த நேரமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு வந்து நம்ம உறவினர்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் தான். இருந்தாலும் அது எனக்கு முக்கியமா பட்டதால நான் அதுக்கு போய் தான் ஆகணுன்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி தான் நான் அங்க போயிடுவேன் நான். இதெல்லாம் எனக்கு ஒரு குடும்பத்துல ட்ரகுலா தான் இருந்துச்சு. சரியா எந்த சொந்தத்திலையும் நீங்க வரதில்லை போறதில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு இது கொஞ்சம் சில கெட்ட பெயரும் உருவாக்கி விட்டுச்சு.
3: ஓகே மேம். அதாவது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் வரும், அதுதான் ஒரு பெரிய சவால் அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான அஸ்மா மேரி மேம் அவங்களோட பயணத்தோட சவால்கள் என்னென்ன அப்படின்றத ரொம்பவே தெளிவா நம்ம கிட்ட சொன்னாங்க. இன்னும் சில விஷயத்த பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏண்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வழிபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே அஸ்மா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட முதல் பயணமான நர்சிங் துறையா இருக்கட்டும், இப்ப இருக்க

0: பொலிட்டிஷியன் துறையா இருக்கட்டும், அதுல அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப பொதுவாவே நர்சிங் துறை அப்படின்னாவே நைட் ஷிப்ட் டே ஷிப்ட் அந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கும், அப்போ என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்துச்சு மேம், எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிச்சீங்க?
1: அந்த மாதிரி கஷ்டங்கள் பார்த்தா உடல்நிலை பாதிப்பாகும். முதல்ல நம்மளுக்கு நிம்மதியான தூக்கம் இருந்தாவே நல்லா இருக்கும். ஆனா அந்த தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு வேலையை செய்யும் போது நிறைய நம்மளுக்கு உடல்நிலை பாதிப்புகள் அதிகமா இருக்கும். எனக்கு அதிகமான டென்ஷன் ஆகும், கோபப்படுவேன். இருந்தாலும் அதை வந்து நம்ம பேஷண்ட்ஸ் கிட்டயோ மக்கள்கிட்டயோ காமிக்க முடியாதது. அதை எல்லாமே உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு வெளித்தோற்றத்துக்கு நான் ஒரு நல்ல நர்ஸா, ஒரு நல்ல சிரித்த முகமா நான் அதை ரெடி பண்ணிக்குவேன், என்னை தயார்படுத்திக்குவேன். எவ்வளவு கவலை எவ்வளவு வீட்டு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதெல்லாமே வீட்டோட அதை இது பண்ணிட்டு நான் வெளியில வரும்போது சிரித்த முகமா நான் வந்துதான் வேலை செய்வேன். இது வரைக்கும் நான் எந்த பேஷண்ட்டுக்கிட்டேயோ அடுத்தவங்க கிட்டயோ மனசு புண்படும்படியா நான் நடந்துகிட்டது கிடையாது. அதெல்லாம் எனக்கு அது ரொம்ப இதுதான்.
0: சூப்பர் மேம். அதாவது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே நீங்க உங்க புன் சிரிப்போட தான் பேஷண்ட் கிட்ட நான் பேசுவேன் அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு மேம். அடுத்தது வந்து இந்த நர்சிங் துறையில பணியாற்றி கொண்டே பியூட்டிஷியன் துறைக்கு வரதுக்கான ஆர்வம் என்ன மேம்?
1: பொருளாதாரம். என்னதான் நான் நர்சிங் தொழில எனக்கு ரொம்ப சந்தோஷமும் ஒரு மன திருப்தியும் இருந்ததோ அதை ஈடு கட்டுறதுக்கு என்னால பொருளாதாரத்தால முடியல. அப்போ நம்ம இதை விட்டா வேற என்ன செய்தா நன்மையா இருக்கும் அப்படின்னும் போது இதை நான் தேர்ந்தெடுத்தேன். இதுவும் அதே போலதான், இதுவும் ஒரு நர்சிங் தொழில் மாதிரி தான். அழகு கலை பயிற்சி, அழகு கலை விஷயங்கள் எல்லாமே, அதுவுமே அவங்கள வந்து வர்றவங்களை திருப்திப்படுத்தணும். ஒரு பேஷியலுக்கு வராங்க, ஸ்கின் ப்ராப்ளமா வருவாங்க, அவங்களுக்கு நம்ம அதை சரி பண்ணி தரணும். ஒரு ஸ்கின் டேன் ஆகி வருவாங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமா செஞ்சு தரணும், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி தரணும் நம்ம. அப்பதான் அவங்களுக்கும் சந்தோஷமாகும், நம்ம கொடுத்த பணத்துக்கு நல்ல விதமா செய்திருக்காங்க அப்படின்றது. இதுவும் ஒரு விதமான வந்து ஒரு நர்சிங் தொழில் மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். நம்ம நம்பி வந்தவங்களை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி தந்து தான் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கேன். இதை பொருளாதாரத்தோட நோக்கத்தோட வந்திருக்கிறேன் நான்.
0: ஓகே ஓகே மேம். அடுத்தது வந்து இந்த பியூட்டிஷியன் துறைக்கு வந்த உடனே உங்களோட முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்துச்சு மேம்?
1: பயம். என்னதான் நம்ம வேறு துறைகளில் வந்தாலுமே ஒரு தொழில் பயம் நம்மளுக்கு இருக்கும். இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போவோம், எப்படி இருக்கும், எப்படி இதை நம்ம நல்லா செஞ்சிடுவோமா அப்படின்ற ஒரு பயமே எனக்கு பாதி இருந்துச்சு. அப்புறமா ஒரு பக்கம் நம்பிக்கை, செய்திடலாம் செய்திடலாம் அப்படின்னு நானே எனக்குள்ளார அலி சொல் சொல்லிக்கிட்டு பண்ணிட்டு வந்தது தான் இந்த ஒரு விஷயம். இப்ப இன்னைக்கு இந்த பயத்தையும் கடந்து மற்ற விஷயங்களையும் எதிர்ப்புகளையும் கடந்து நான் இன்னைக்கு ஒரு நல்ல பியூட்டிஷியனா வந்திருக்கேன்.
0: ஓகே ஓகே சூப்பர் மேம். ஒரு பயம் இருந்தாலுமே தொடர்ந்து நீங்க உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து தொடர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான அஸ்மா மேரி மேம் அவங்களோட பயணத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.
2: Let's gear it up. Reporter dropping the diamond track. Cause who is back? We'll make it bang it. No, I'll be back. Turn it up. It's so late. It's them on the beat. Bring him on here. It's

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே அஸ்மா மேரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல இருந்து இன்னும் அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், அடுத்தது உங்களோட பியூட்டிஷியன் துறைக்கு உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம்னா நீங்க எதை சொல்வீங்க மேம்?
2: எனக்கு மறக்க முடியாத விஷயம்னா, இப்ப பார்த்தோம்னா இப்போ ஒரு முகூர்த்த டைமன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு டைமிங்குள்ளார மேக்கப் பண்ணி அவங்கள அனுப்பணும் நம்ம. ஆனா அவங்க வந்து அந்த நேரத்தை எனக்கு கொடுக்கல. நேரத்தை கொடுக்காமலே சில குறிப்பிட்ட நேரம், நான் கேட்டது 2 மணி நேரம், அவங்க கொடுத்த நேரம் 45 நிமிஷம். அதுக்குள்ள எனக்கு பொண்ணை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஆளுக்கு ஆளு என்னை வந்து கடுமையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு கை காலெல்லாம் படன்னு உதறுது, இருந்தாலும் கண்ணுல தண்ணி. ஆனா என்னுடைய எதிரில உட்காந்துட்டு இருக்கிறவங்கள நான் அழகுப்படுத்தணும், அழகான ஒரு தேவதையா அவங்கள மாத்தணும்ன்ற எண்ணம். அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் மீறி அந்த கோபத்தையும் அந்த வருத்தத்தையும் அடக்கி அந்த இடத்துல நான் அந்த அழகு அவங்களை அழகுப்படுத்தி அவசர அவசரமா அழகுப்படுத்தி நான் வெளியில அனுப்பினேன். அப்பயும் அந்த பெண்ணுடைய மனப்பெண்ணுடைய அப்பா என்னை ரொம்ப முகத்துல இந்த மாதிரி பேசினாங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு நான் அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நான் அனுப்பி வச்சுட்டேன்.
1: ஓகே மேம், அதாவது கூட இருக்கவங்களாம் ரொம்ப உங்களை டென்ஷன் படுத்தினாலும் நீங்க அவங்களுக்கு பெர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு மேம். அடுத்தது உங்களோட முதல் கஸ்டமர் இருப்பாங்க மேம், கண்டிப்பா நீங்க அவங்கள மறந்திருக்க மாட்டீங்க. அந்த பியூட்டிஷியன்ல உங்களோட முதல் கஸ்டமர் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
2: முதல் கஸ்டமர் அனுபவம், நிறைய தவறுகள் செய்திருவேன், ஆனா என்னை விட அந்த கஸ்டமருக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும். நான் ஒரு இடத்துலதான் பணியாற்றுவேன், அவங்க 10 இடத்துக்கு போயிட்டு அந்த வேலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நாம் அங்கே தவறு செய்யும்போது அவங்க அதை பார்த்துருவாங்க, உடனே அவங்களுடைய முகபாவனைகள் மாறும். அப்போ நான் சமாளிக்கிறதுக்கு இல்லை, இப்போ ட்ரெண்ட் இப்படி தான் அப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லி அந்த இடத்துல சமாளித்து அவங்கள வந்து பழைய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்கள சாந்தப்படுத்தி அனுப்புறது எனக்கு கொஞ்சம் அப்போ ஒரு கடுமையான விஷயமா தான் தோணுச்சு. அது மாதிரி ஒரு 2-3 கஸ்டமர் கிட்ட நான் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க அது சரி பரவாயில்ல, நீங்க வந்து முதல் அனுபவம், அதனால தான் நாங்க உங்களை எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி என்னை மன்னிச்சு விட்டுட்டு போயிருக்காங்க.
1: சூப்பர் மேம், அதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலுமே நீங்க அதை சமாளிச்சு கொண்டு போயிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு மேம். அடுத்தது இந்த பியூட்டிஷியன் துறையில வந்து நீங்க நிறைய இடத்துக்கு தூரமா போய் மேக்கப் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல அதிகாலையில மேக்கப் பண்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு அதுல இருக்க சவால்கள் என்னென்ன மேம்?
2: நிறைய, நம்ம எங்கேயாவது நம்ம ஒரு முகூர்த்தத்துக்கு புக் பண்ணியிருப்போம், அங்கே போகலான்ட்டு இருக்கும்போது தான் நம்ம சொந்த

0: வெள்ளைக்காரங்க எல்லாமே வந்து அந்த டைம்ல பத்திரிக்கை வச்சு அழைச்சிருப்பாங்க. நீங்க வாங்க, நம்ம எங்களுக்கு நெருங்க சொந்தம், நீங்க உங்களுக்கு பத்திரிகையில பேர் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்க வந்துதான் ஆகணும், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். எங்க வீட்லயே நான் ஃபங்க்ஷன் வச்சிருப்பேன், எங்க வீட்லயே முக்கியமான ஃபங்க்ஷன்கள் நிறைய நான் மிஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய பொண்ணுடைய குழந்தைக்கு காது குத்து வச்சது மிஸ் பண்ணிட்டேன் நான், என்னுடைய பையனுடைய பர்த்டேவை மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அது தூரமா போற மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதனால ரொம்பவே மன பாதிப்பும் கவலையும் அடைஞ்சிருக்கேன் நான்.
1: ஓகே ஓகே மேம், நிறைய சவால்கள் இருந்தாலும் குடும்பத்துல இருக்க நிறைய விஷயங்களை நீங்க இழந்திருக்கிறீங்க, அதுதான் பெரிய சவால் இந்த பியூட்டிஷியன்ல அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான அஸ்மா மெயில் மேம், அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி சவால்கள் இருக்கு, குறிப்பா இந்த பியூட்டிஷியன்ல என்னென்ன சவால்கள் இருக்கு அப்படின்றத நம்ம கிட்ட சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுடுவாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே அஸ்மா மேரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல இன்னும் அவங்க என்னெல்லாம் சொல்ல விரும்புறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட இந்த நர்சிங் துறையில ஒரு 25 வருஷம், பியூட்டிஷியன் துறையில ஒரு 15 வருஷம், மொத்தமா உங்களோட அனுபவத்துல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கிட்டீங்க?
2: நிறைய விஷயங்கள் என்னுடைய அனுபவத்துல, மத்தவங்களை எப்படி பேசினா இவங்களை வந்து சரி பண்ணலாம், ஒரு கோபமா பேசுறவங்க கிட்ட எப்படி பேசினா நம்ம அதை சரி பண்ண முடியும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது, ரொம்ப ட்ரகுலா வருவாங்க சில கஸ்டமர்ஸ் எல்லாம், ரொம்ப ட்ரகுலா வருவாங்க, ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. அப்ப நம்ம கிட்ட அவங்க பேசுற பேச்சுக்கள் வேற மாதிரியா இருக்கும், அவங்க கிட்ட பண்ற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு சிடுசிடுப்பா நம்ம கிட்ட பேசுவாங்க. அந்த நேரத்துல அவங்க கிட்ட நாமளும் திரும்பி கோபத்தை காமிக்காம கனிவா எடுத்துட்டு போய் அவங்கள சாந்தப்படுத்தி சந்தோஷமா வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். அப்படி இருக்கும்போது அவங்க வெவ்வேறு விதங்களை நான் நிறைய அனுபவங்களை கத்துருக்குறேன். அது நிறைய இருக்குது சொல்றதுக்கு, ஜுவல்லு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் வரும். அவங்க கேட்டது ஒரு விதமா இருக்கும், நான் கொடுத்தது ஒரு விதமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது, இத்தனை வருட பயணத்துல யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க மேம்?
2: எங்க வீட்டுல என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய அம்மா. என் அம்மா வந்து இன்னைக்கு என்னோட சேர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு தரலன்னா நான் இந்த துறைக்கு வந்திருக்க முடியாது. எங்க அம்மாவை நான் நிஜமாவே இந்த இடத்துல நான் பெருமையா சொல்ல வேண்டியது, ஏன்னா எனக்கு சப்போர்ட்டிங்கா எங்க அம்மா தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு எனக்கு எல்லா சப்போர்ட்டிங்கும் என் குழந்தைங்க கொடுத்தாங்க. அவங்க தான் எனக்கு மெயினா சப்போர்ட்டிங் பண்ணவங்க.
1: சூப்பர் மேம். அதாவது ஒரு அழகான குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு மேம். அடுத்தது, இப்ப இருக்க பெண்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணணும்னு நினைக்கும் போது பண்ண முடியாம ஆயிருது, மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க, அப்படி இல்லைன்னா ஃபேமிலியில வந்து நீ அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்படி இருக்க பெண்கள் வந்து அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட கோலை நோக்கி எப்படி பயணிக்கலாம் அப்படின்றத உங்களோட அனுபவத்துல இருந்து சொல்லுங்க மேம்.
2: இது கட்டாயமா நான் சொல்ல வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க, அதை நான் சொல்லிதான் ஆகணும். இந்த விஷயம் எனக்குமே இருந்துச்சு. நீ எல்லாம் ஒரு பியூட்டிஷியனா ஆகி என்ன பண்ண போற, இந்த வயசு உனக்கு இப்பயே 40 வயசு ஆகுது, இதுக்கு மேல நீ என்ன பண்ணி என்னத்த சாதிக்க போற, பேசாம ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத பாப்பியா இல்ல இப்படி இப்படின்றதெல்லாம் எனக்கு உள்ள உறவினர்கள், என்னுடைய தோழிகளோ அல்லது யாராவது ஒருத்தவங்க என்னை இந்த மாதிரி எல்லாம் கேவலமான ஒரு வார்த்தைகளை பேசி இருக்காங்க. அப்பெல்லாம் நான் நினைச்சுக்குவேன், உங்களுக்கு முன்னாடி நான் கட்டாயமா சாதிச்சு காமிப்பேன் அப்படின்ற மாதிரி. நான் இப்ப இருக்கிற பெண்களுக்கு மத்தவங்களுடைய வார்த்தைகளை எப்போதுமே கேட்காதீங்க, உதாசீனப்படுத்துங்க, நல்ல விஷயங்கள் காதல் எடுத்து போட்டுக்கோங்க. கெட்ட விஷயங்கள் நம்மளை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னா அதை பொருட்படுத்தாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு தேவை நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட நீங்க இந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்க எந்த தொழிலை எடுத்தாலும் கட்டாயமா சிறப்பா முதன்மையா வந்து நிப்பீங்க. அது நான் உங்களுக்கு சொல்றது. மற்ற விஷயங்கள் இவங்க அதை சொன்னாங்க அவங்க இதை சொன்னாங்க அப்படின்ற வார்த்தைகளை நீங்க தயவு செய்து காதுல போட்டு வச்சுக்காதீங்க. தவறான விஷயங்களை, நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயங்களை தள்ளி வச்சிருங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முதல் படியே அதுதான். நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டோம்னா நம்மளால வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது.
1: சூப்பர் மேம். கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே பயனுள்ளதாவே இருந்திருக்கும் மேம். அடுத்தது, இப்போ ரேடியோல பேசினா உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு மேம்?
2: ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப நாளா நான் வெளியில யாருக்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும் அப்படின்றத வந்து ஒரு தோழி கிட்ட பகிர்ந்த மாதிரியோ அல்லது நமக்கு பிடித்தவங்க கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லி நம்ம ரொம்ப நாள் மனசுல உள்ள விஷயங்களை யாருக்கிட்டயாவது சொல்லணும்ன்ற மாதிரி இருந்தது. அது இன்னைக்கு எனக்கு சோனா எஃப்எம் வந்து அது செய்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் சொல்லியிருக்கேன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை கேட்கிற சேலம் மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப எனக்கு வந்து ஒரு வெறுமையான மனசா இருக்குது. எவ்வளவோ வருஷங்கள் எனக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிற இந்த விஷயத்த இன்னைக்கு வெளியே கொண்ட சோனா எஃப்எம்க்கு மிக்க மிக்க மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி மேம். மேம், இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
2: நன்றிம்மா, நன்றி.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான அஸ்மா மேகி மேம் அவங்களோட சுவாரஸ்யமான வாழ்க்கை பயணத்தையும் சரி, பெண்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களையும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு பத்மாவதி பேசிட்டு இருக்க. இன்னைக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்க போறோங்க. இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க. வாரத்தோட முதல் நாளான திங்கக்கிழமை எல்லாருமே வந்து வரபரப்பா அவங்களோட வேலைகள்லாம் வந்து செஞ்சுட்டே இருப்பீங்க. லஞ்ச் டைம் வேற வந்துருச்சு பத்மாவதி, சீக்கிரம் சொல்லுங்க தலைப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கும் வந்து கொஞ்சமா கேக்குதுங்க. இன்னைக்கான தலைப்பு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமா இருக்கிறது தற்காப்பு கலையா கடுமையான சட்டங்களா. இன்னொரு தடவை நான் சொல்றேங்க தலைப்ப, பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமா இருக்கிறது தற்காப்பு கலையா இல்லைனா கடுமையான சட்டங்களா. இந்த தலைப்புல நீங்களும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா 9787-7107 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாங்க. இப்போ இதை பற்றி சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் உங்களுக்காக. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் வந்து பள்ளி கல்லூரி வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி ஒரு தொழிலில் கூட ஈடுபட்டு இருக்காங்க. இந்த எல்லா துறைகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து இன்னைக்கு முன்னேறி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாங்க. இதுக்கு வந்து உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து தற்காப்பு கலை கற்றுக்கிறாங்க அப்படின்னா எங்கேயாவது வெளியில் போகிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அது வந்து எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். அதே போல் சரி, கலை மட்டும் கற்றுக்கிட்டா போதுமா? இப்போ இதுக்கு ஒரு சில சட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான தண்டனைகள் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லாங்க. இப்போ ஒரு உதாரணத்தை நம்ம தேடணும் அப்படின்னா நம்ம அங்கேயும் இங்கேயும் எங்கேயுமே நம்ம போக தேவையில்லை. நம்மளோட தெருவிலே கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லைனா ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லைனா காலேஜ் போகிறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிப்போம் அப்படின்றதையும் நீங்களுமே வந்து சொல்லாங்க. அதே போல் ஏதாவது ஒரு நியூஸ் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி ஆச்சு இந்த இடத்துல, இதுக்கு இப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாங்க. 9787-7107 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் வந்து பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நீங்கள் இந்த தலைப்பில் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நான் பேசிகிட்ருக்கேன் பத்மாவதி. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வந்துட்டுருக்கு.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
3: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
2: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
3: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
2: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க

0: பூசு தானா சரியா போயிடும்.
1: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: அனைத்து தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: என்ன தலைப்பு பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமா இருக்கிறது தற்காப்பு கலையா இல்லனா கடுமையான சட்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான தலைப்பு இருக்குங்க. அந்த தலைப்புல பேசுறதுக்காக அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். பான வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
4: வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க ஐயா.
5: அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்ட தற்காப்பு கலைகள் தான். ஏன்னா என்னதான் கடுமையான சட்ட திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டாலும் கூட அது மக்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா பேரளவுல அது சட்டமாகத்தான் இருக்கும். நிறைய விஷமிகள் சட்டத்துக்கு பயந்துக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அரசாங்கம் அவங்களுடைய அந்த அற்புதமான சட்டங்கள் அப்படிங்கறத ஏற்றி பெண்களினுடைய பாதுகாப்பு அப்படிங்கறதுக்காக முயற்சி போடுறாங்க. ஆனா பெண்களுக்கு தற்காப்பு கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக தெரிஞ்சிருந்தா மாத்திரம்தான் அவர்களுக்கே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கறது வந்து அவர்களுக்கு எந்தவித பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம அவங்க அந்த கடுமையான சிச்சுவேஷன் அப்படிங்கறதையும் சமாளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கும். இல்ல பெண்களுக்கு ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பாக இருப்பது பெண்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற தற்காப்பு கலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த தற்காப்பு கலையை அவங்க சிறப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா எந்தவித பயமும் இருக்காது, அவங்களுக்கு எந்தவித எதிர்பாடும் இல்லாம அவங்க லைஃப் அப்படிங்கறத சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு. சோ தற்காப்பு கலைகள் பெண்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும், அதுதான் நல்லதும் கூட இல்லையா?
4: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ஐயா இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்ன மாதிரி கலைகள் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கலாங்க ஐயா?
5: அவங்க வந்து வர்மக்கலை அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி அவங்க கையில வந்து அந்த கராத்தே அப்படிங்கறது குன்ஃபு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் அவங்களை தற்காத்து கொள்வதற்கான பாதுகாப்பு கலைகள் அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பா சூப்பரா இருக்கும்பா.
4: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் வந்து இன்னைக்கு தற்காப்பு கலைகளை வந்து கத்துக்கலாம் அப்படின்றதா உங்களோட கருத்தா இருக்கு. நன்றி நன்றிங்க ஐயா.
5: தேங்க்யூப்பா, பை பை.
4: சந்திரசேகரன் ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு ஒரு தற்காப்பு கலையாவது வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து எங்கேயாவது நம்ம தனியாக போகக்கூடிய சூழல் கூட வரலாம், இப்போ இல்லைனாலும் எப்போயாவது வரலாம். அப்போ வந்து இன்டீரியலாக கொஞ்சம் ஒரு வில்லேஜுக்கோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு மலை கிராமங்களுக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா அப்போ ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நம்மளை நம்மளையே வந்து தற்காத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலையை கத்துக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிறைய பேர். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக மதன் தங்கதுரையோட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சாங் வந்து வந்துட்டே இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்னைக்கான தலைப்பு கண்டிப்பா நீங்க எல்லாருமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து விரும்புறோங்க. நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமா இருக்கிறது தற்காப்பு கலையா இல்லனா கடுமையான சட்டங்களா அப்படின்ற தலைப்பு தாங்க. இந்த தலைப்புல பேசுறதுக்காக அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம். தருமபுரி மாவட்டம் எரிவாடி விட்டு எம்ராஜேஸ்வரி பேசுறேன். நிலைச்சல் அனைவரும் எப்படி இருக்கீங்க? பத்மாவதி.
3: எல்லாரும் நல்லா இருக்கோங்கக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்களும் நலமா இருக்கோம்.
3: சரிங்க,
4: உங்க கூட பேசுறது மகிழ்ச்சி.
3: கண்டிப்பா ரொம்ப நாள் கழிச்சு பேசுறது எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கக்கா. அக்கா சொல்லுங்க அக்கா, உங்களோட கருத்து வந்து இதுல என்னவா இருக்குக்கா?
4: தற்காப்பு தான பெண்களை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய முயற்சியில தான் நம்ம பாதுகாப்புன்றது எனக்கு முக்கியமா படுது. நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதத்துல எப்படி அப்படி இருக்கணும், எப்படி எப்படி ஒருத்தர்கிட்ட பழகணும், பேசணும், எல்லாமே வந்து நம்ம சுய முயற்சி தான் நான் சொல்லுவாங்க.
3: எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றது உங்களோட கருத்து.
4: ஆமா, எல்லாம் நம்ம கையில தான். என்ன செய்யணும், என்ன எப்படி பழகணும், எந்த வேலை கூட நம்ம ஒரு பெண்கள்னால எப்படி எப்படி இருக்கணும்ன்றது நாமளே சொந்தமா நம்ம சொந்த முயற்சி, நம்ம கையில தான் நம்ம முயற்சி.
3: எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி சரிங்கக்கா, ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப அருமையா வந்து பேசுனீங்க. நன்றி நன்றி அக்கா. ராஜேஸ்வரி அக்கா வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம முயற்சி எடுத்து நம்மளுடைய தற்காப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு நேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம்.
5: வணக்கம்மா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பலேருந்து வேல்முருகன் பேசுறேன்.
3: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறேன்மா.
3: சரி சரிங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, இப்ப வந்து இன்னைக்கான தலைப்பு உங்களுக்கு தெரியுங்களா?
5: பெண்கள் பாதுகாப்புன்னு.
3: ஆமாங்க ஐயா. அதுக்கு வந்து முக்கியமா இருக்கிறது தற்காப்பு கலைங்களா இல்லனா கடுமையான சட்டங்களா ஐயா?
5: என்ன சட்டம் இருந்தாலும் என்னோட கருத்து வந்து தற்காப்பு இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் பாதுகாப்பு அனுப்புனாலும் அங்க பிரச்சனை இருக்குது.
3: சரிங்கய்யா.
5: அதனால வந்து நம்ம தற்காப்பு, அதாவது வீட்டிலேயே நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் என்னன்றது, நம்மளோட தாய் தகப்பனோட பாதுகாப்புல அவங்களுக்கு என்ன கருத்து சொல்லிக்கணுமோ அதை வந்து பெண்கள் சொல்லி கொடுத்து வளர்த்து நல்லது. நம்ம சட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா அது வீணாயிடுது. தற்பாகமா சொல்லி விட்டா அது நல்லது. சின்னத்துல இருந்தே வளர்த்துக்கணும். அதே மாதிரி அந்த கருத்து கட்டுப்பாடோட இருந்தாங்கன்னா பெண்கள் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க. சட்டம் தான் இருக்குதுன்னு சொல்லி லூஸ் விடக்கூடாது.
3: வேல்முருகன் ஐயா வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வந்து பெண் குழந்தைகளை வந்து பாதுகாப்பா வந்து சொல்லி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க, தொடர்ந்து வந்து நம்ம நேயர்களோட கருத்தை வந்து கேட்டுட்டே இருக்கோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான நானே அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன

0: இப்ப அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமா இருக்கிறது தற்காப்பு கலையா இல்லனா கடுமையான சட்டங்களா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத நம்ம கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், நான் ஜாதகப்பட்டி ருக்மணி அம்மா பேசுறேன்.
0: வணக்கம் பாட்டி. பாட்டி சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்து வந்து இதுல என்னவா இருக்கு?
1: அதாவது பெண்களுக்கும் ஒரு பயம் வேணும், ஆண்களுக்கும் வேணும். பெண்களை பார்க்க கூடாதுங்கிற எண்ணம் வரணும், பெண்களும் நம்மளும் நல்ல தைரியமா இருக்கணுங்கிற எண்ணம் வரணும். ஃபர்ஸ்ட்தான். ரெண்டாவது வந்து, பெண்கள் அப்படியே ஒரு தப்பான இடத்துல சிக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த கையை விட்டுக்கொண்டு இதுக்காக கலைகளை கத்துக்கணுங்கிறது கிடையாது. தன்னைதான் இருக்கிற உடமைகளை வச்சு, அதாவது கர்ச்சிப்பு இருக்கும், கர்ச்சிப்பை வச்சு அந்த கையை பிடிச்சி இழுத்தம்னா ஆம்பளை அப்படி சுருண்டுட்டு உழுந்துருவான். அதே மாதிரி துப்பட்டா இருக்குது, துப்பட்டாவை போட்டு தோல்லையும் கையிலையும் மாட்டி இழுத்தா அவன் தானா உழுந்துருவான் கீழே. அப்படி அதுக்கு மேல ரெண்டு குசு குத்து குத்தலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரிமா நீ யாரா என்ன பண்றதுக்குன்னு நாம தைரியத்தோட இருக்கணும், பயப்படக்கூடாது. பயந்தமா எதிரிக்கு ஈஸியா போயிடும், அதனால பயப்படாம இருக்கணும். வீட்டுல பேரண்ட்டுகளும் போய் பத்திரமா போயிட்டு வாப்பா இப்படி இருக்குது தைரியத்தை கொடுத்து அம்மா அப்பாவும் வளர்த்தணும். நான் நம்ம பிள்ளைங்களுக்கே கூட அடிச்சுட்டு வரணுமே ஒழிய அடி வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துவேன். அடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் காப்பாத்துறோம் உன்ன, அவனை அடிச்சுட்டா வா அப்படின்னு சொல்லு அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். அதே மாதிரி பிள்ளைகளும் தைரியமா இருக்கணும். தைரியம் தான் மொதல் தற்காப்பு கலைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். தைரியம் தான், தைரியத்தை இழக்கக்கூடாது. எந்த ஆம்பளை இட்டு பார்த்தாலும் பயப்படாம நிமிர்ந்து பேசணும், அதுதான் நல்லதுன்னு என்னோட கருத்துமா.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாட்டி. நீங்கள் பேசுறதுலேயே வந்து பயங்கர தைரியம் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே வந்து கேட்குது. சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி. நன்றி, நன்றிங்க பாட்டி.
1: நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி சாமி.
0: பாட்டி வந்து பாருங்களேன், வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் விட நம்மளுக்கு தைரியம் தாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சும்மா வந்து நம்ம வந்து அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் நம்மளை பாதுகாத்துக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதை வச்சே வந்து நம்ம தைரியத்தை உண்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம் மாதவன் ஐயா.
2: வணக்கம் வணக்கம். ரொம்ப நல்லா நடத்துறீங்க, கேட்டுட்டு இருக்கேன்.
1: அந்த
2: அதே சமயம் தற்காப்பு கலை அதனால கஷ்டமான நேரத்தில் இல்லைங்களா?
1: கண்டிப்பாங்க ஐயா,
2: தற்காப்பு கலை தேவையா கடுமையான சட்டங்களா தற்காப்பு கலையுடன் கூடிய கடுமையான சட்டங்கள் அப்படி கொண்டாடுறாங்க. எப்படின்னா, முதல்ல ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில பெண்களே இருக்கீங்க, எங்க ஒரு தனிமை ஒரு விரித்தனமான ஒரு ஒரு பேச்சு ஆண்கிறாங்கிறது யாருடைய யோசிச்சுக்கிட்டீங்க? ஆண்கள்கிட்ட அப்படி பிரிஞ்சில நீங்க சட்டங்களை எதிர்பார்த்துட்டு முடியாது. என்னங்க, முதல்ல
1: உங்க
2: தற்காப்பு கலையை பயன்படுத்தி நீங்க உங்களை காப்பாற்றிக்கோ இல்லைங்களா?
1: சரிங்கய்யா.
2: வந்து கராத்தே சூடோ அந்த மற்றதெல்லாம் இந்த அவசர உதவிக்கான இல்லை அதுக்குள்ள போறதுக்குள்ள கூட பிரச்சனை வந்துடும். அந்த கடை கலையில தட்டு வச்சுக்கிட்டா தற்சமயத்துக்கு அவங்களை காப்பாற்றிட்டு அந்த கடுமையான சட்டத்துக்கு கீழே அவங்கள கொண்டாடல. அப்புறம் பின்னாடி அதுக்குள்ளான அரசு பார்த்து ரைட்டுங்களா?
1: சரிங்கய்யா,
2: சரிங்கய்யா. அதனால முதல்ல பெண்களுக்கு வேண்டிய தற்காப்பு கலை என்ன என்ன வேணாலும் எந்த விதத்துல பெண்களுக்கு நடக்கல, எத்தனை பாலியல் கொடுமைகள் பிரச்சனைகளுக்கு அடுத்து செல்வதில் எத்தனையோ நடக்குது பாத்தீங்களா?
1: கண்டிப்பாங்களை
2: கட்டு வச்சுக்கோங்க. அது நீங்க உப்பாளராகி நீங்களா இருந்தும் சரி யாரா இருந்தாலும் சரிங்க, பெண்கள் கட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் அவங்கள கடுமையான சட்டங்கள் படி என்ன நடவடிக்கை வருமோ அதுல பெண்கள் அவங்கள சுத்த வைக்க முடியும். அதனால முதல்ல பெண்கள் தற்காப்பு அவங்களை காப்பாற்றிக்கோன்னா கற்றுக்கொள்ள வேண்டிய

0: பொழுது. ஏன்னா நம்ம சட்டத்துக்குள்ள போக முடியாது. ஒண்ணே தற்காத்துக்கோணுமோ, முதல்ல தற்காத்துக்கோணும், தற்காத்துக்கோணும், அப்புறம் கடுமையான சட்டத்துக்குள்ள என்ன செய்ய முடியும், புகார் செய்யறது, மற்றதெல்லாம் செய்யலாம். அதான்
1: உங்களுடைய கருத்தா இருக்கு. சரி சரிங்க, நல்லா பேசுனீங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. இப்போ ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ரெண்டையுமே நம்ம வந்து இதில் சேர்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டால் வந்து அப்போதைக்கு நம்ம அந்த விஷயங்களை சரி செஞ்சிடலாம், அதுக்கப்புறமா சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேயர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. சரிங்க, அடுத்ததாக உங்களுக்காக ஜிகினு ஜில்லா அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்குது. வாங்க, என்ன பாட்டுன்றதை கேட்டுலாம். சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கான தலைப்பு, பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமா இருக்கிறது தற்காப்பு கலையா இல்லைனா கடுமையான சட்டங்களா அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிட்டாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் பத்மரேகா. சேலம் இருந்து எழிலரசி நிலையத்தில் அனைவரும்
3: எல்லாரும் நலமாக இருக்கிறோம். அக்கா, எல்லாரும் நலமாக இருக்கோம். நீங்க

0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்காக்கா. வாய் வந்து தலைப்பு எடுத்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றிக்கா. அக்கா சொல்லுங்கக்கா, உங்களோட கருத்து இதுல என்னவா இருக்கு?
1: பாத்தீங்கன்னா தற்காப்பு கலை தான் நான் வந்து என்ன சொல்லுவேன். சட்டம் வந்து என்னைக்கும் ஒரு வந்து இருட்டறையாதான் இருக்கு இப்போ.
0: சரிங்கக்கா.
1: தற்காப்பு கலை நான் சொல்லுவேன், ஒரு வந்து தன்னை ஃபர்ஸ்ட் பாதுகாத்துக்கணும். தன்னையும் பாதுகாத்து தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதுகாப்புக்கு வந்து ஆட்படுத்துற அளவுக்கு வந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் முக்கியமா வளர்த்துக்கணும். ஏதாவது ஒரு ஆபத்தை சந்திச்சாங்கன்னா அந்த ஆபத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சந்திக்க ஒரு பெண்கள், அதாவது கூர்மையான ஒரு பார்வை வந்து 10 அடி தூரம் 5 அடி தூரம் 10 அடி தூரம் வந்து ஆழ்ந்த ஒரு உற்று நோக்கல் வந்து ஒரு பெண்ணுக்கு எந்த நேரமும் இருக்கணும். ஏன்னா அது இருந்தா மட்டும்தான் வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஒருவேளை சப்போஸ் ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா, தவறதுனா ஏதாவது நடந்துருதுன்னா அந்த பெண்களை சுத்தி உள்ளவங்க அந்த பெண்ணை வந்துட்டு எந்த வகையிலும் காயப்படுத்தாம அதுல இருந்து எப்படி மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு எந்த இது பிடிக்கும், அவங்க என்ன ஆக நினைக்கிறாங்க, என்ன அவங்களுக்கு வளர்த்துக்க நினைக்கிறாங்க, கலைகளை வளர்த்துக்க நினைக்கிறாங்க, ஆர்வத்துல இருக்காங்க, அவங்க எந்த இதுல மோட்டிவேஷன்ல வராங்க பண்றாங்கன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு அதுல கொண்டு வந்து மீட்டு கொண்டு வரணும். வருமுன் காப்போன்றது தற்காப்பு கலைதான்ன்றது நான் உறுதியா சொல்றேன். சட்டம் ஒரு இருட்டவைன்றது எனக்கு தெளிவாவும் சொல்றேன். ஏன்னா சட்டத்துல உள்ளவங்க வரை கேஸா மட்டும்தான் பாப்பாங்க. இதே பத்திரிக்கையாளரா இருந்தாலும் அது ஒரு செய்தியா தான் பாப்பாங்க. பாக்குறவங்க வந்து வேடிக்கையான ஒரு காட்சிகளா தான் பாப்பாங்க. சந்திக்கிற நபரோட இடத்துல இருந்து பார்க்கும்போதுதான் ஒரு பிரச்சனையும் ஒரு ஆபத்தையும் சந்திக்கிற இடத்துல இருந்து பார்த்தாதான் அதோட நிலைமையும் நிலைப்பாடுகள் நிலவரம் எல்லாம் புரியும் தெரியும். அந்த அந்த ஒரு இதை புரிஞ்சு புரிதல் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். பெண்கள் தைரியமா என்ன நடந்துச்சுன்றத நம்ம நம்பிக்கையானவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும். நம்ம ஏதாவது வாயை திறந்து பேச விடணும். வீட்டுல உள்ளவங்க பெண்ணை அடக்கி வைக்க கூடாது. அவங்கள பேச விட்டாதான் அவங்க எந்த சுச்சுவேஷன்ல என்ன பிரச்சனையில இருக்காங்கன்றது தெரிய வரும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத முதல்ல காதை கொடுத்து கேட்கணும். பாதுகாப்பா இருக்கணும். வருமுன் காப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு அளித்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி அக்கா. எழிலரசி அக்கா வந்து இப்ப தற்காப்பு கலை வந்து ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான தலைப்புல நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு சூப்பரான தலைப்புல எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நான் உங்க கூட பேசுறேன் பத்மாவதி. டாடா பாய் பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம் தினமுமே. அப்படி இன்றைக்கி முதல் விஷயமா என்ன ஒரு விஷயம் வந்து பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், தினமும் க்ரீன் டீ குடித்தா உடல் எடை குறையுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்து இருக்குங்க. ஏன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து க்ரீன் டீ எடுத்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டுருவாங்க. ஆனால் எப்போ இந்த ரிசல்ட் தெரியும், உண்மையிலே வந்து எடை குறையுமா, மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி முதல் விஷயமாக நான் வந்து சொல்ல போகிறேங்க. க்ரீன் டீ உண்மையிலேயே மேஜிக் பண்ணுமா நாகராஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜிக் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது உடனே உடல் எடையை குறைச்சிராது, ஆனால் ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த க்ரீன் டீயோடைய ரகசியம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இஜிசிஜி அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் கஃபைன், நம்ம

உடம்போட மெட்டபாலிசத்தை வந்து தூண்டி கலோரியை எரிக்கிறதுக்கு வந்து உதவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக உடற்பயிற்சி பண்ணும்போது உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை ஆற்றலாக மாற்றுறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரை பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸுக்கு பதிலாக சர்க்கரை இல்லாத இந்த க்ரீன் டீயை நம்ம குடிக்கிறது வந்து சூப்பர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம், அதுக்கு பதிலாக இந்த க்ரீன் டீயை நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து ஒரு சிறந்த தேர்வு. ஏன்னா இந்த க்ரீன் டீனால் எந்த ஒரு பாதிப்புகளுமே வந்து வரப்போகிறது இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி இதுக்கு பதிலாக நம்ம எடுத்துகிட்டு இருந்த விஷயங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், சர்க்கரை பானங்களாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட இந்த க்ரீன் டீ வந்து பெஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நீண்ட காலத்தில் இப்போ ரெகுலராக ஒரு 6 மாதம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த கண்டிப்பாக அந்த உடல் எடை குறையிறதுல இந்த க்ரீன் டீயோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக உடற்பயிற்சி, அதே மாதிரி சரியான நீரேற்றம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள், பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா மறக்காமல் அனுப்புங்க, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால இந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதின்னு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரியமோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. நம்ம கூட தொடர்ச்சியாக ஹோமியோபதி மருத்துவர் திவ்யா மேம் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மேம் வணக்கம். மேம் மேம் இன்னைக்கு காலகட்டத்தில் குழந்தைகள், இப்போ குழந்தைங்களுக்கு கூட ஏதாவது ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் அதெல்லாம் வந்து ஏற்படுதுங்க மேம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்ததா அப்படின்னா இல்லைங்க மேம், ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான காரணம் வந்து என்னங்க மேம், இதை வந்து எப்படி தடுக்கலாம், பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் பற்றியும் சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கோங்க மேம்.
2: அது எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் மூலமா தான். அதாவது குழந்தைங்கக்கிட்ட நம்ம நிறையா எதிர்பார்க்கக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கும், அதை வந்து நம்ம என்னன்றது பார்க்கணும். எல்லாருக்கும் வந்து படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது இல்லையா. ஒருத்தங்க வரையறதுல திறன்பட்டிருப்பாங்க, ஒருத்தங்க டான்ஸ் ஆடுறதுல திறன்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கோ அதை பார்த்து அதை நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா அதில் அவங்க ஷைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து போட்டியினால் என்னோடய சிப்ளிங்ஸ், அதாவது என்னோடய குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்க, ஸோ என் குழந்தையும் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், அதே மாதிரி அப்படி வாங்கலைன்னா எனக்கு வந்து கௌரவ குறைச்சலாக இருக்கும், அசிங்கமாக அவமானமாக இருக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறதுனால அவங்களோட ஸ்ட்ரெஸ் ப்ரெஷரை குழந்தைங்க மேலே திணிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து மார்க் கம்மியாகிறப்ப பயப்படுறாங்க, வீட்டுக்கு போனால் பேரண்ட்ஸ் அடிப்பாங்க, அப்புறம் டீச்சர்ஸ் அடிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் குழந்தைங்களுக்கு அதிகமாகிறதுனால தான் இந்த மாதிரி பெரிய பெரிய டிசீசஸ் அவங்களுக்கு வருது.
1: கண்டிப்பாங்க மேம். அதாவது குழந்தைங்களுக்கு ஏன் இந்த மன அழுத்தம் இன்னைக்கு காலகட்டத்தில் வருது, அதாவது பெரியவங்களுக்கு மன அழுத்தம் வந்தால் அது வந்து ஒரு ரீசன் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆனால் குழந்தைங்களுக்குலாம் வருது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் யோசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. ஆனால் மேம் வந்து எந்த ரீசன்னால் குழந்தைங்களுக்கும் இந்த ஒரு அழுத்தம் வருது, மற்ற பிரச்சனைகள்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். அது குழந்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல், அதே மாதிரி கம்பேர் பண்ணாமல், நம்ம வந்து அவங்களுக்கு என்ன ஒரு டேலண்ட் இருக்கோ அதில் அவங்கள வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளை எடுத்தோம் அப்படின்னா அது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நலமா மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு மன ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஆரோக்கியமான நிகழ்ச்சி, நம்மளோட என்றும் நலமுட நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கான முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், அதுக்கப்புறம் நடத்தையில் ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படுங்க. அதாவது உணர்ச்சி ரீதியான மாற்றங்கள், அதாவது அதிகப்படியான கவலை, அதுக்கப்புறம் பயம். இந்த கவலை பயம் அப்படின்றது நம்மளுடைய உணர்ச்சி. இது வந்து நார்மலோட ரொம்ப சாதாரணமாக, அதாவது சாதாரண விஷயங்களுக்கு கூட ரொம்ப பயப்படுறது, பயத்திலேயே வந்து வாழ்கிறது, ஒரு பதட்டத்தோடே இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து இந்த மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டதுக்கான முதல் அறிகுறி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி சோகம் அப்படின்றது இருக்கும், கவலை அப்படின்றது இருக்கும், சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். இது எல்லாமே ஒரு நாளில் பல முறை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் காரணமே இல்லாமல் ரொம்ப மனச்சோர்வாக, சேடாக நம்ம வந்து இருந்தோம், ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு இரண்டாவது அறிகுறி அப்படின்னு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு சாதாரண விஷயங்களுக்கு, அதாவது திடீர்னு வந்து ஒரு வார்த்தை நம்ம எதிர்புறம் இருக்கவங்கள்கிட்டருந்து வந்துடும், இது மற்றவர்கள்ட்ட சொன்னால் சிரிப்பாங்க, ஆனால் நமக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு அதீத கோபம் வரும், இதுவுமே நம்மளுடைய மனநிலை பாதிக்கப்பட்டதற்கான ஒரு அறிகுறி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. திடீர் கோபம், அதுக்கப்புறம் திடீர் மனநிலை மாற்றங்கள், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான அறிகுறி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நடத்தை மாற்றங்கள், அதாவது எப்பயுமே நண்பர்கள் கூட இருப்போம், ஃபேமிலி கூட இருப்போம், சமூக வலைதளங்களில் ரொம்ப அதிகமாக வந்து பயன்படுத்துவோம். இதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது மனம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நம்மளையே தனிமைப்படுத்தி கொள்வோம், நண்பர்கள்ட்ட பேச மாட்டோம், குடும்பத்தினர்கிட்ட பேச மாட்டோம், அதுக்கப்புறம் வழக்கத்தை விட எப்பயுமே தனியாகவே வந்து இருப்போம். ஸோ இது மாதிரி எப்பயுமே நம்ம தனியாக இருந்தால் அது வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்படுறதுக்கான அறிகுறிகள் இல்லைங்க. ஆனால் திடீர்னு நம்ம வந்து ஒரு தனிமையை விரும்பி போனால் அது வந்து நம்மளுடைய மனநிலை சரியாக இல்லை அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்துவோம், ஆனால் திடீர்னு பிடிச்ச விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய ஆர்வம் வந்து ரொம்ப கம்மி ஆயிரும். ஸோ இதுவும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் நம்மளுடைய மனம் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாங்க. இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உணவு முறைகள், நம்ம அப்பா அம்மா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். வைத்திய முறைகள் பற்றியும் பேசுவோம். ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உணவுகள் தான் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுங்க. அதாவது இன்றைக்கி வரைக்குமே தாத்தா பாட்டிலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அவங்க சாப்பிட்ட உணவு முறைகள் தாங்க காரணம். நாமளும் அதே மாதிரியான உணவு முறைகளை

0: வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி நம்ம கூட பணம் மரத்தப்பட்டியிலிருந்து சுமதி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா நீங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க உணவு முறைகள் பற்றி சொல்லுங்கக்கா. அதாவது எந்த உணவுகள்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி சில விஷயங்கள்ங்கக்கா.
1: நான் வந்துங்க களி சாப்பிடுவோங்க, ராகி ரொட்டி சாப்பிடுவோங்க, கம்பு. ஆமாங்க, இன்னமும் சாப்பிட்றேன். எனக்கு கர்ப்பப்பை எடுத்து 15 வருஷம், புரியுதுங்களா? எனக்கு வயசு வந்து 50, பேரம்பேத்தி எடுத்துட்டேன். ஆனாலும் நான் இப்போ பேத்தி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வேலைக்கும் போகிறேன். பைபாஸில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்குறேன். காலைல 9 மணிக்கெலாம் அங்கே போகணும், மத்தியானம் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். அடுத்தது பாப்பாவை பார்த்துக்குவேன். அதனால் நான் யோகா பண்ணுவேன், வாக்கிங் போவேன், சத்தான ஆகாரம் எடுத்துக்குவேன். வாரத்தில் 2 நாள் முருங்கத்தலை சூப் வச்சு குடிப்பேன். இந்த சங்கு இதுவும் செய்வோம்.
0: கண்டிப்பாங்கக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. அதாவது அக்காட்ட வந்து நீங்கள் எந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல அப்படின்னு வந்து கேட்டால், அவங்க வந்து களி ராகி இதெல்லாம் வந்து எடுத்துப்போம், இதை தாண்டி நான் வந்து யோகா பண்ணுறேன், எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூலாம் இருந்தது அது வந்து சரியானது, அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு யோகா பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சங்கு பூ எடுத்துக்கிறேன், முருங்கை சூப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அக்கா வந்து சொல்லும்போது அவங்க வந்து ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த யோகா அதுக்கப்புறம் உணவு முறைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. உண்மையிலே வந்து ஏதாச்சும் நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூலாம் இருந்தது அப்படின்னா நாம் ப்ராப்பராக நம்மளுடைய உணவு முறைகளையும் வாழ்க்கை முறையையும் மாற்றிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஹெல்த் இஷ்யூலாம் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டே இருக்குங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை தொடர்ச்சியா இந்த நேரத்துல உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றியும் உடற்பயிற்சினால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மு போகிறதுனால நம்மளுடைய மன அழுத்தம் கம்மியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும். ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஜிம் எப்படி உதவுது அப்படின்றத நான் வந்து இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதாவது வாரணமாயிரம் படம் வந்து பார்த்துருப்போம், அதில் வந்து மேக்னாவை இழந்த வழி அது போகணும் அப்படின்னா ஜிம்முக்குள்ளே நுழைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு வலி இருக்கிறவங்க வேதனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஜிம்முக்கு போயிட்டு அதுலேருந்து வெளியே வந்துருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் என்கிட்டயும் சொல்லியிருக்கிறாங்க, நான் ஜிம்முக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுட்டேன், இந்த ஒரு பழக்கம் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து போயிருச்சு, ஜிம் போனதுக்கப்புறம் என்னுடைய லைஃபே மாறினுச்சு, ஜிம் போனதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி ஜென்ரலாக என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயமாக நம்மளுடைய மென்டல் ஹெல்த்து தான். ஹாப்பி ஹார்மோன்கள் வந்து சுரக்கும். நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய மூளையில் என்ன

என்டார்பின்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது. அதுக்கப்புறம் டொப்பமைன் அப்படின்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் வந்து இருக்குது. இது அதிக அளவில் சுரக்குங்க. இப்போ இந்த ஹார்மோன் அதிக அளவில் சுரந்தது அப்படின்னா நமக்கு வந்து மகிழ்ச்சி வந்து இருக்கும், மன அழுத்தம் போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டிசோல் வந்து குறையும். அதாவது மகிழ்ச்சி ஹார்மோன் அதிகமாக வர்றது மட்டுமே இல்லாமல் இந்த கார்டிசால் அப்படின்ற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கம்மியாகுதுங்க. டபுள் பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஜிம்மில் அதிகமான கவனத்தை செலுத்துவோம். இப்போ ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்களில் நமக்கு கவலை தரக்கூடிய நிறைய விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்திட்டு இருப்போம். அதே மாதிரி நமக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் அந்த பேட் ஹேபிட்ஸில் வந்து நம்ம வந்து கவனத்தை செலுத்துவோம். ஆனால் ஜிம் போனதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் அந்த மேஜரான நேரம், மேஜரான எனர்ஜியை வந்து ஜிம்மில் நம்ம வந்து செலுத்தும் போது நம்மளுடைய கவனம் முழுவதுமாக ஜிம்மை பற்றியே வந்து இருக்கும். ஸோ அதனால் பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணாலே நல்லா தூக்கம் வருங்க, நல்லா நம்ம நிம்மதியாக தூங்க முடியும். நிம்மதியாக தூங்கினாலே மன அழுத்தம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க. இதை தாண்டி ஜிம்முக்கு வந்து போகும்போது நம்மளுடைய பாடி நல்லா வந்து ஒரு கட்டுமஸ்தாக ரெடி ஆகும்போது நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து வருங்க. எல்லா இடங்கள்லையுமே நம்மளுடைய அந்த ரொம்ப ஃபிட்டாக இருந்தோம் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஜிம்முக்கு போங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இதுவாக்குறேன் கூட. இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து இதுவாக்குறேன் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஏஐ வெப்சைட் தான் மக்களை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு இமேஜை ஏஐ யூஸ் பண்ணி எடிட் பண்ணுன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஒரு வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி எடிட் பண்ணுன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஒரு வெப்சைட்டையே ஏஐயை வச்சு ரெடி பண்ணுன்னா கூட வெப்சைட் இருக்குது. ஆனால் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல, இதை எடிட் பண்ணுறதுக்கு ஏதாவது வெப்சைட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இருக்குது. இந்த வெப்சைட் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த வெப்சைட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிடிஎஃப் ஹவுஸ், pdfhousc.com அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இந்த ஒரு வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வச்சுருக்க பிடிஎஃப்பை ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். இந்த பிடிஎஃப் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு சவாலாக இருக்கும். எந்த அளவுக்கு சவால்னா, அவங்க நினச்ச மாதிரி அவங்களோட பிடிஎஃப்பை எடிட் பண்ணவே முடியாது. அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த ஒரு வெப்சைட், நான் சொன்ன வெப்சைட்டில் உங்களால் பிடிஎஃப்பை ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபைல் அப்லோட் பண்ண சொல்லும். அந்த பிடிஎஃபோட சைஸ் அதிகபட்சமாக 100 MB தான் இருக்கணும். அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களால் அதில் இருக்க விஷயங்களை ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். இதில் பிடிஎஃப் மட்டும் தான் எடிட் பண்ண முடியுமா, அது வகை வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னும் பல விஷயங்கள் பண்ண முடியும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிடிஎஃப் எடிட் பண்ணுறது, ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணுறது, பிடிஎஃப்ஏ ஸ்பிளிட் பண்ணுறது, இல்லை ஒரு 2-3 பிடிஎஃப் வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிடிஎஃபாக மாற்றுறது, வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறது, பிடிஎஃபோட சைஸை கம்ப்ரஸ் பண்ணுறது, பிடிஎஃபில் சைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்

இந்த ஒரு வெப்சைட்ல பண்ணிக்க முடியும். இது மட்டும் கிடையாதுங்க, இதுல இன்னும் பல டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா PDF வேர்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், PDF ஜேபேக்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், PDF ஒரு எக்ஸல் டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், அது மட்டும் இல்லாம ஒரு PDF PPT கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுவே அப்படியே உள்டாவும் பண்ணிக்க முடியும். வேர்டை PDF மாத்துறது, ஒரு இமேஜ் PDF மாத்துறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த ஒரு வெப்சைட்ல பண்ணிக்க முடியும். நீங்க யாராவது PDF எடிட்டர், நல்ல PDF எடிட்டர் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த PDFhouse.com அப்படிங்கிற அந்த வெப்சைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, அது வாக்கரனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேரோ பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும்.
5: இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் நடத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு 20,000 இல்லை 19,000 ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ஃபோனோட பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த மொபைலோட பேர் தான் சாம்சங் கேலக்ஸி F70E அப்படிங்கிறது. சாம்சங் நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய F70E அப்படிங்கிற இந்த மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. மொபைல் முன்னாடி இருக்க டிஸ்பிளே பார்க்குறப்பயே ரொம்ப பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி செல்ஃபி கேமரா வருது, பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூட ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் வருது. முன்னாடி கொடுத்துருக்க டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.74 இன்ச்சுக்கு ஒரு பெரிய LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுலேயே டாப்பில் உங்களுக்கு செல்ஃபி கேமரா வந்துடுது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது டிஸ்பிளே. உங்களுக்கு சைடில் இருக்க பெசல்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியமான ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த மொபைலில் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலில் தான் இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிற ஒரு பெஸ்ட்டு கேமராவும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமராவாக 50 MP செகண்டரி கேமராவாக 2 MP கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு செல்ஃபி கேமரா 8 MP கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ இல்லை வீடியோ அடிக்கடிக்கு எடுக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த 50 MP கேமரா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான ஃபோட்டோஸ், கிளியரான ஃபோட்டோஸ்லாம் இந்த கேமராவில் எடுக்க முடியும். இதிலேயே உங்களுக்கு போர்ட்ரேட்டும் எடுத்துக்க முடியும், அதுக்கான ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸி லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது, ஒரு ப்ரீமியமான லுக் கொடுக்குது. இதில் அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், 6000 mAh பேட்ரி. நீங்கள் இந்த பேட்டரியை ஃபுல்லாக ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 26 மணி நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி கூடிய உங்களுக்கு 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. இந்த ஃபோனில் மீடியாடெக் டைமண்ட் சிட்டி 6300 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. லேகே இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் IP54 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்ட்டோட வருது. நீங்கள் யாராவது ஒரு 20,000 இல்லை 19,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இந்த

மொபைலோட பேர் தான் சாம்சங் கேலக்சி F70E அப்படிங்கிறது. இந்த மொபைலோட தற்போதைய விலை 128 GB 6 GB ரேம். இந்த வேரியண்ட்டில் வாங்கினீங்கன்னா 15,999 ரூபாயாக இருக்குது. இதிலே 4 GB ரேம் வேரியண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில். இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

7.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற மக்களே, இந்த மாதிரி டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் சொல்றோம்ல. இப்ப மார்க்கெட்ல புதுசு புதுசா இருக்க ஸ்மார்ட் கேஜெட் பத்தி சொல்றோம், உங்களோட ஸ்மார்ட் போன்ல இருக்க ஒரு சூப்பரான ஃபியூச்சர் பத்தி சொல்றோம், அது மட்டும் இல்லாம ஏஐ வெப்சைட் பத்தி எல்லாம் சொல்றோம்ல. இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாவே புரியுதா, புரிஞ்சு நீங்க அதை பயன்படுத்தி பாக்குறீங்களா, அப்படி பயன்படுத்தி பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா நம்ம கிட்ட சொல்லலாம். ஏன்னா நீங்க சொல்ற கருத்துக்கள் வச்சுதான் நானும் உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வருவேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, இல்லதுவாக்க நீங்க எனக்கு எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு வந்து செட் ஆகல, நான் செஞ்சு பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் என் போனுக்கு அது செட் ஆகல, என் போனுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கே வந்து டெக் குருல டெக்னாலஜி சார்ந்து ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கல மக்களே. அந்த மாதிரி இருந்ததுன்னா 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். மறக்காம உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா அதுக்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துறேன் மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்ப நீங்க சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனாஎஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனாஎஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேரு பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. அதை வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஒரு பேமெண்ட் ஆப்பை பத்தினா ஒரு அப்டேட் தான் சொல்ல போறேன். நம்மள நிறைய பேர் வந்து நிறைய வகையான பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு கூகுள் பே ஆகட்டும், இல்ல போன் பே ஆகட்டும், பேடிஎம் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணுவோம். இந்த பேமெண்ட் ஆப்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, அப்படி அந்த பேமெண்ட் ஆப் எத்தனை ஆப் யூஸ் பண்ணாலும் நாம ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டு யூபிஐ பின் நம்பர் அப்படிங்கிறது ஒன்று தான் வச்சிருப்போம். நம்ம வந்து பல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே யூபிஐ பின் நம்பர் வைக்க முடியாது. அந்த பின் நம்பர் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு யூபிஐ பின் நம்பர் வச்சிருப்போம். அந்த வகையில் நீங்கள் இந்த ஒரு பேமெண்ட் ஆப்லேயே உங்களோட யூபிஐ பின்னை மாற்றிக்க முடியும். அது எப்படி மாற்றுறதுன்னா அப்போ நான் சொல்ல போகிறேன், அதனால் தெளிவாக கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியிலது வாக்கரினுடன். இன்னைக்கு பேமெண்ட் ஆப்லேயே பேடிஎம்ல இருக்கிற ஆப்பை வச்சு நம்ம எப்படி வந்து யூபிஐ பின் நம்பரை மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் உங்க பேடிஎம் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓபன் பண்ண உடனே டாப் லெஃப்ட் கார்னர்ல மேல பாத்தீங்கன்னா பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதுக்கு பக்கத்துல உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸ்க்கு கீழே அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ள போய்க்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கும். நீங்க எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கும். அதுல எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட யூபிஐ பின் நம்பர் மாத்தணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சேஞ்ச் யூபிஐ பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், யூபிஐ பின்னு இருக்கும், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு இருக்கும். அதை தொட்டு உங்களோட யூபிஐ பின் நம்பரை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். இந்த ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து உங்களோட மொபைல்லே பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு பேங்க் போக வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதும் இல்லை. இந்த ஒரு சிம்பிளான செட்டிங்கை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட யூபிஐ பின் நம்பரை மாற்றிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப அம்சங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நான் இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இதுவும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடியும் நான் வந்து ஸ்மார்ட் வாட்சுக்கான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் சொன்னேன், ஆனா அது ஃபுல்லா சொல்லல. எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கொஞ்சம் சொன்னேன். இப்போ வந்து அது இல்லாம வேற என்ன மெயின்டெனன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். இப்ப இருக்க காலத்துல நம்ம எல்லாருமே வந்து ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்துமே நல்ல நல்ல ஸ்மார்ட் வாட்ச்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு சில டிப்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்சில் இருக்க அந்த டிஸ்பிளேக்கு இதுக்கு முன்னாடியே உங்கள் ஒரு ஸ்க்ராச் கார்டு இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த ஸ்க்ராச் கார்டு போட்டால் மட்டும் பத்தாது, நம்ம இருக்க வச்சுருக்க ஸ்மார்ட் வாட்சை அடிக்கடிக்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணணும். மைக்ரோ

ஃபைபர் கிளாத், அது வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான கிளாத். அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் இருக்க பட்டன்ஸ்க்கு இடுக்கில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து சுத்தம் பண்ணணும். அப்பப்போ அந்த ஸ்மார்ட் வாட்சை தொடச்சி வைக்கணும். அதே மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா ஸ்மார்ட் வாட்சுக்குமே கம்பெனிலேயே அவங்களே வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருவாங்க. அந்த சார்ஜிங் கேபிளை நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற அந்த அடாப்டர்லேயோ இல்லை வேறு ஏதாவது யூஎஸ்பி அடாப்டர்லேயோ நம்ம போட்டு சார்ஜ் பண்ணிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன கேபிள் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரிஜினல் கேபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும். தேவையில்லாத வேறு ஏதாவது கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணி அதனால் பேட்டரி ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அந்த வாட்சோட என்ன கேபிள் வருதோ அந்த கேபிளை பயன்படுத்தி தான் நீங்கள் சார்ஜ் போடணும். தேவையில்லாத கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி சார்ஜ் போடக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சார்ஜ் போடுறதே பார்த்திங்கன்னா 100% வந்துட்டால் கூட நம்ம சார்ஜ் எடுக்கிறதில்ல, அப்படியே நம்ம வந்து அதை கவனிக்காமல் விட்டுறோம். அந்த மாதிரி சார்ஜ் ஓவர் சார்ஜ் பண்ணுறப்ப அதோட பேட்டரி கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பேட்டரி ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து பண்ணாமல் சார்ஜ் போடுறீங்கன்னா 100% வந்தோடனே அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனால உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் லேக் ஆகாமல் இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து உங்களுக்காக குமரகுருவோட இது வாலிபர்ஸ் நிகழ்ச்சி காத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி அவரோட பேசலாம். இதோட நான் கிளம்புற மக்களே, டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புற உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: வாரத்தோட முதல் நாள்ல நாம இருக்கோம். ஸோ இன்னைக்கும் உங்ககிட்ட சொல்றதுக்காக எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில குரு மற்றும் திவாகர் வந்து இணைஞ்சிருக்கோம். நம்ம திவாகர் என்ன வந்தாலே வந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சி எப்படி போகுதுன்னே வந்து தெரியாது, அவ்வளோ சூப்பராக வந்து போவோம். ஸோ இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் குரு. என்னையாப்பா கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றேன், நான் விருந்தினர் கிடையாது, தொகுப்பால தான் நானும். எல்லாருக்கும் அருமையான மாலை வணக்கம் மக்களே. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்களோட நானும் மற்றும் திவாகர் மற்றும் குருவும் நானும் திவாகர் மற்றும் குருவும் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்றதை எடுத்து வச்சிருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக குரு ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்லி ஆரம்பிச்சு வைக்க போறாரு.
0: ஓகேண்ணா, நம்ம வழக்கமாக நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து கேட்போம்ல, அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு கேள்வி வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன்.
1: இந்த குரு கேள்வி கேட்குறப்பயே எனக்கு எப்படி தோணுனா, உன்னை இந்த மாதிரிலாம் கேட்க சொல்லி யாருப்பா சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கும் நாமளே கண்டு வியந்து போகிற மாதிரி ஒரு கேள்வி வச்சுருக்காரு, கேளுங்க.
0: இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு டேலண்ட் வந்து இருக்கும், தனித்துவமான திறமைகள்லாம் இருக்கும். இப்போ எனக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, அது வேறு விஷயம்.
1: அது இருந்துட்டு போட்டு ஓரமாக வைங்க, அது இருந்துட்டு ஓரமாக அப்படி சொல்லுங்கள்.
0: இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தனித்துவமான திறமைனா என்ன, அந்த திறமையை யாராவது கண்டுபிடிச்சி உங்ககிட்டே சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்றதான இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே இருக்குது.
1: அதாவது குருக்கிட்ட இருக்க அந்த கோடான கோடி திறமைகளில் பாதி சொன்னதே நான் தான், அவருக்கே தெரியாது. இப்படி ஒரு திறமை எனக்கு இருக்குங்கிறது அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும், யாராவது வந்து சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்களே நாளடைவில் அதை எனக்குள்ளே பாருங்க எப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர்
0: 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட திறமைகளை என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
1: அதாவது நம்ம என்ன என்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்குள்ளே இருக்கிற மறைமுகமான திறமை என்னென்னா, நம்ம வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், அண்ணன் போன நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் எனக்கு எப்படின்னா போய் சாப்பிட்ட உடனே சரியாயிடுவேன். அதுதான் எனக்குள்ளே இருக்க ஹிட்டன் டேலண்ட். அது வந்து நான் எப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, எனக்கு நான் சோகமாக இருக்கேன்ட்டு என்ன நண்பர் வந்து கூப்பிட்டு போய் பிரியாணி வாங்கி தரப்போ தான் நானே அதை கண்டுபிடிச்சேன்.
0: அப்போ சாப்பிட்டு மறந்துட்டீங்க?
1: சாப்பிட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பில் பே பண்ண வேண்டிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சு ஐயோ பில்லு பே பண்ணுமே அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே போனதுனால எனக்குள்ளே இருக்க பழைய கவலைகளை மறந்துட்டேன். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன திறமைகள், இது வந்து நான் விளையாட்டுக்காக சொன்னது, உண்மையாலுமே உங்களுக்கு திறமை இருக்கும், நல்லா உரைவீங்க, நல்லா பாடுவீங்க. ஆக்சுவலாக நான் பெரிய சிங்கர், உனக்கு தெரியும். அதே சமயம் நான் ஒரு டான்சரும் கூட.
0: இது தெரியாது,
1: இது தெரியாது பார்த்தீங்களா. இந்த திறமையே வந்து நான் தான் இந்த கானே தான் கண்டுபிடிச்சேன். பாட்டு போட்டு நான் மட்டும் ஆடுவேன், நல்லா இருக்கும் அப்படியே கண்டுபிடிச்சேன். நான் ஒரு டான்சர். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து நல்லா சமைப்பாங்க, அது வந்து அவங்களுக்கே தெரியாது. சமைச்சு ஒரு நாலு பேர் கொடுக்குறப்ப சாப்பிட்டு எதுவும் ஆகலை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே நான் நல்லா சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி.
0: இந்த யாரையும் இன்டெரக்டாக தாக்குற மாதிரி எனக்கு தோணுது,
1: யாரையும் தாக்கவும் இல்லை தூக்கவும் இல்லை, இது வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு தனித்துவமான திறமை இருக்கும் மக்களே, அந்த திறமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்மகிட்ட கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ உங்களுக்காக சூப்பரான அடுத்தடுத்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட ரெண்டு சமையான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் குரு குரு மற்றும் திவாகருடன்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்லேன்.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படிங்கற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப இசை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் மற்றும் குரு குருடன் இன்னைக்கு நம்ம வந்து என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
6: உங்களுக்குல இருக்கிற ஒரு தனித்துவமான திறமை, அது ஏதாவது என்னைக்காவது நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா, இல்ல வேற யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட இருக்கிற தனித்துவமான திறமையை கண்டுபிடிச்சு அடடே உங்ககிட்ட இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே சொல்லியிருக்கிறாங்களா, அப்படி இருந்ததுன்னா அது என்ன திறமை அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப இசை நிகழ்ச்சியில நம்ம கேள்வியை வச்சிருக்கோம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட தனித்திறமை என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
5: ஹலோ, வணக்கம்
7: சார். வணக்கம் சார்.
5: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: என்னோட பேர் சிவகுமார், மேட்டூர் டேம்ல இருந்து நான் பேசுறேன்.
5: சிவகுமார் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
7: என்னோட தனித்திறமை வந்து நான் 6வது போய் நான் கண்டுபிடிச்சேங்க.
5: என்னதுன்னா
7: என்னோட தனித்திறமை என்னதுன்னு கேட்டீங்கன்னா, அப்பா நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது டிவி இல்லைங்கண்ணா, ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு 50 வீட்டுக்கு ஒரு டிவி தான் இருக்கும்.
5: ஓகேண்ணா.
7: அந்த டிவியில ஒரு ஆட் வருது, கைகால் மூணு மூட்டுறவங்க எல்லாம் ஓவியம் வரைஞ்சி சாதனை படிச்சவங்க சொல்லிட்டு ஒரு ஆட் வருது.
5: ஓகேண்ணா.
7: அந்த ஆட நான் வாட்ச் பண்ணிட்டு போயிட்டு எங்க அப்பா அம்மா கைகால் கொடுத்துருக்காங்களே, நான் என்ன சாதிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறேன் 6th ஸ்டாண்டர்ட்ல.
5: ஓகேண்ணா.
7: உடனே ஸ்போர்ட்ஸ் சேனல்ல போய் பேசல் பால்ல போய் இறங்குறேன் விளையாடலாம்னு சொல்லிட்டு. அப்ப இங்க இருக்கிற பிடி சார் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறப்பா, உன்னால விளையாட முடியும், வெளியே அனுப்புறேன். அன்னைக்குதான் என் தனித்திறமை கண்டுபிடிச்சேன். சரி, ஒரு கேம்ஸ் கூட்டத்தோட கூட்டமும் போனா, ஒரு இன்டர்நேஷனல் லெவல் நேஷனல் லெவல்ல போனா அவங்க வந்து எப்படி அவனும் சப்போர்ட் தேவைப்படும். நம்ம இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல இறங்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் இண்டிவிஜுவல் ஈவெண்ட் 100 மீட்டர்ஸ் எடுக்கிறேன் நான் 6th ஸ்டாண்டர்ட்ல.
5: சூப்பர்ண்ணா.
7: 6th

0: சொன்னீங்க நமக்கே ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கு, நாமளும் வந்து ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்ட்டு. அன்னைக்கே வந்து அவங்க பிடி சார் சொன்ன அப்புறமே சிவகுமார் அண்ணா அங்கிருந்து வெளியே வந்திருந்தாருன்னா அவரு இந்த அளவுக்கு இப்ப வந்திருக்க முடியாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அண்ணன் சிவகுமார் அண்ணன் ஒரு உதாரணமா இருந்திருக்காரு. ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கிட்ட கால் பண்ணி பேசினதுக்கு.
1: ஸோ சிவகுமார் அண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787701087 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தனித்திறமை என்ன, அந்த திறமையை நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இல்லை வேற யாராவது கண்டுபிடிச்சி உங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, அப்படி இருந்ததுன்னா அது என்ன அப்படின்றத எங்கிட்ட வந்து சொல்லுங்க. அதெல்லாம் கேட்க நாங்கள் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது அடுத்தடுத்து சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பையை என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வயசு என்ன

0: Ainda vale pra vaias.
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் திவாகர் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு தனித்திறமைனா என்ன, அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இல்லை அதே தனித்திறமையை வேறு யாராவது கண்டுபிடிச்சி உங்களுக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டிருக்கீங்க.

0: பண்ணா
1: அருமையா இருக்க எந்த குறைபாடும் இல்லாமல்
0: அற்புதம் அற்புதம்
1: திறமை கேட்டீங்க. தனி திறமை எனக்கும் தெரியும், மொத்தம் நம்மள நம்புற மாதிரி ஒரு தனி திறமை இருக்கு.
0: சொல்லுங்க.
1: பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு வீட்டுல அந்த அம்மாவுக்கு திருமணம் ஆனதுல இருந்து நான் இப்போ 3 மாசம் அது காலமாய் அந்த வீட்டுல நான் ஒரு ஆள். எப்போ போனாலுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரிப்பு நடந்திருக்கு. இந்த நகை அவங்க வந்து ஃபாரின்ல இருந்து ஒருவர் அவங்க வீட்டுக்காரு பணம் நகைலாம் ஒரு நாள் இருந்து இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்தாலும் அவங்க ஃப்ரெண்டு எனக்கு தெரியாது. சரி நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் பொறுத்து வந்தாங்க. நாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு உக்காந்துன்னு வந்தோன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க உங்களை பத்தி நான் தவறா நினைச்சேன், உங்களை நம்பி இந்த பணத்தை நகையெல்லாம் விட்டுட்டு போறாங்களேன்னு. அதுக்கு அந்த மாதிரி ஒரு விளக்கம் சொன்னாங்க, உங்க வீட்டுக்கே அவர் வந்தாலும் நீ பணத்தை வச்சுட்டு எங்கன்னா போனாலும் சரி நகையை வச்சுட்டு போனாலும் சரி அது அங்கேயே இருக்கும். அது மேல ஆசை இல்லாம ஒரு தனி திறமை அவங்க கிட்ட இருக்கு அப்படி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் என் மேல ஒரு தனி திறமை இருக்கு. எந்த பொருளை பார்த்தோம் நான் ஆசைப்படவும் மாட்டேன், அதை கண்டிப்பாக மாட்டேன். என்னோட கருத்து நன்றி நன்றி நன்றி.
0: ரொம்ப நன்றி அண்ணா, சூப்பரா சொன்னீங்க தாமோதரன் அண்ணா. நன்றி
2: நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. இப்போ அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற தனித்திறமை என்ன அப்படின்னா இந்த மாதிரி எந்த பொருள் மேலே ஆசைப்பட மாட்டாராம்.
0: கண்ணடக்கம்
2: என்ன மாதிரி
0: உன்ன மாதிரியா ஏங்க குருங்க நான் அதிசயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அண்ணா சொன்னதுல அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அது வந்து ஒரு திறமையை தாண்டி அது ஒரு குணம். நமக்குள்ள இருக்கிற அந்த குணம் தான் அப்படி ஒரு வெளிப்பாடு. அவங்க நீங்க இப்படி ஒரு ஆளா இருக்கிறதுக்கு நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம்னா நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கோம், அப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து மற்றவங்க நம்ம மேல ஒரு நம்மளை நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்க பண்றாங்கன்னா அவங்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றுற மாதிரி இருக்கணும். அற்புதமா சொன்னீங்க தாமோதர் அண்ணா, ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட கால் பண்ணி பேசினதுக்கு. குரு நீங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு திறமைய அவங்களையே கஷ்டமா இருக்கு, மை போட்டு பார்த்தா கூட அப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வருது. ஓகே ஆனா நான் சொல்லட்டுமா? சீக்கிரத்துல சோகமாக மாட்டாரு, அவ்வளவு சீக்கிரத்துல சோகமானா சிரிக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்த நல்லா ஹாப்பியா வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு ஹிடன் டேலண்ட் வந்து குரு கிட்ட இருக்கு. ஜாலியா வச்சுக்கக்கூடிய அந்த வைப் இருக்கு. அது வந்து பெரும்பாலும் எனக்கே அது வந்து இருக்காது. நான் என் கூட இருந்தா எல்லாரும் சோகமாயிருவாங்களே தவிர ஹாப்பியா இருக்க முடியாது. நான் சோகமா இருக்கப்ப அந்த மாதிரி குரு வந்து ஒரு இடத்துல இருந்தாருன்னா அந்த இடம் கலகலன்னு இருக்கும் அப்படிங்கறது நான் பெருமைக்காக சொல்ல நிஜமாவே
2: சொல்றேன்.
0: ஓகே இப்ப மக்களே, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது திறமை இருக்கலாம். உங்களுக்கு இருக்க திறமை வந்து ஒரு நீங்கள் பாட்டு பாடலாம், சமைக்கலாம், இல்லை ஓவியம் வரையலாம், ஓடலாம், ஆடலாம், பாடலாம், இந்த மாதிரி பல திறமைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை நீங்களே ஒரு நாள் கண்டுபிடிச்சி இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருப்பீங்களா? அந்த மாதிரி திறமை என்ன அப்படிங்கிறத கால் பண்ணி நம்மகிட்ட சொல்லுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் குருகுருவோட நீங்கள் ஜாலியாக பேசலாம். உங்களுக்காக அருமையான 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்கள்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரியா கூட மற்றும் குருகுரியா கூட இருக்காரு, அவரு சொல்றதா இது. அதாவது எனக்கு எப்படி வந்துருச்சுன்னா, சோனா எஃப்எம் 107.8 இது வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படி வந்துருச்சு. டக்குன்னு ரோல் ஆயிடுது. ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சி சேர்த்து பண்ணாலே இப்படி டக்கு டக்குன்னு டக்கு ரோல் ஆயிடுது. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் வந்து என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்க திறமைய உங்களுக்கே தெரியாம இத்தனை நாளா நீங்க மறைச்சி வச்சு, இப்படி ஒரு திறமை உங்களுக்குள்ள இருக்குன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி திறமை ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்
7: 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க,
3: அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
7: என்ன பேரை தவிர எல்லாரும் பேருமே சொல்றீங்க.
3: கலை செல்வி அக்கா, இப்ப கேக்குதுங்களா? வாகை சுடுவா தொகுப்பாளர் பாருங்க, வாகை சுடுவா நிகழ்ச்சி பேர் சொன்னாதான் சொல்றீங்க, இல்லைன்னா ராஜ்குமாரா நாகராஜாங்கிறீங்க. கலை செல்வி அக்கா, பரவாயில்ல கலை செல்வி அக்கா. அக்கா
6: கேக்கல
3: புரியுது அக்கா. சரிங்க கலை செல்வி அக்கா, நன்றி அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் தெரியுமா?
6: தெரியும்.
3: அப்படியே பேசுங்கக்கா, சொல்லுங்கக்கா.
6: திறமை சொல்றீங்க, உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருந்த திறமை என்ன? அது யார் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கேக்குறீங்க?
7: ஆமாக்கா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமை என்ன, என்னென்ன திறமையெல்லாம் ஒளிஞ்சிருக்கு அப்படியே சொல்லுங்க.
6: நிறைய நகைச்சுவையெல்லாம் பேசுவோங்க குரு.
7: என்ன புரியலங்கக்கா?
6: சூப்பர்க்கா.
7: நினைத்தால் குற்றம் அதை ஏனியாக நினைத்தால் உன்னை வாழ்வை உயர்த்தும்.
3: சூப்பர், அருமை அருமை கலை செல்வி அக்கா, அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
6: இந்த மாதிரி கவிதைகள்லாம் சொல்லுங்க தீபாகர், அப்புறம் வந்துட்டு நல்ல பேசுவேன் பேச்சுக்களை.
7: சூப்பர் சூப்பர்,
6: நல்லா பேசுறதெல்லாம் ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்தா அதுல நல்லா பேசுறது இந்த மாதிரி.
3: கலை செல்வி அக்கா,
7: கடிதம் எழுதுவீங்களா? இப்பவும் கடிதம் எழுதுறீங்களா?
3: பல திறமைகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கலை செல்வி அக்கா.
6: நீங்க சொல்லணும்,
7: ஓகே ஓகே அக்கா,
3: ரொம்ப நன்றி கலை செல்வி அக்கா.
6: ஒரு திறமையெல்லாம் எரிஞ்சிருக்கு. எப்படின்னா நீங்க நல்லா நகைச்சு நல்லா அந்த இது பண்றீங்க, நல்லா இருக்கு.
7: நன்றி நன்றி அக்கா, கேக்குது பயங்கரமா இருக்குக்கா.
6: திவாகரன் நல்ல ஒரு அருமையான பெர்சன் அவரு.
7: சூப்பர் சூப்பர்,
3: ரொம்ப நன்றி கலை செல்வி அக்கா, கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
6: நன்றி
3: நன்றி அக்கா, நன்றி. மேட்டூர் வட்டமாய் மூதூர்ல இருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரான பல திறமைகள் சொன்னாங்க. அதுவும் குரு குருட்டையும் நிறைய திறமைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
7: ஆமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க.
3: ஏங்க நீங்க சொல்லுங்க உங்க திறமை பத்தி.
7: அதான் அவங்க சொல்லிட்டாங்களே,
3: அப்படின்னு குரு குரு நகைச்சுவையா பேசுவாரு அப்படிங்கிற. ஆமா அக்கா, ரொம்ப பயங்கரமா பேசுவேன் அப்படிங்கிறீங்க. என்ன குரு குரு, நீங்க போங்க.
7: ஓகே ஓகே, இப்போது கலை செல்வி அக்கா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அதாவது உங்களோட தனித்திறமை என்னென்ன, இல்லைன்னா அந்த தனித்திறமையை மற்றவங்க யாராவது கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்றத என்கிட்டயும் வந்து சொல்லுங்கள். நம்ம அப்படியே தொடர்ந்து பேசலாம். இப்போது பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து குரு மற்றும் திவாகர் பேசிகிட்டு இருக்கோம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் திவாகர் பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நாம ஒரு சூப்பரான தலைப்புல பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமைகள்லாம் என்னென்ன. உங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமைய வேற யாராவது பார்த்து, அடடா உங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வியந்து போய் உங்ககிட்டே வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அது என்ன திறமை அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. இந்த தலைப்புல நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. சோன
4: 9787107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி திவாகர் மற்றும் குரு குருவுடன் நீங்கள் ஜாலியாக பேசலாம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் பேசுறேன்.
4: வணக்கம் வணக்கம் பாட்டி.
5: வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க.
5: பிறந்ததே ஒரு திறமை தான், உலகிற்கு வந்ததே ஒரு திறமை தான்.
4: அது வந்து
5: யாருக்கு யாருக்கு இந்த மனித பிறவி கிடைக்கும், நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தது நாம வந்து எந்த வேலை முடியலையோ முடியலன்னு சொல்றாங்க, அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதா என்னோட ஃபர்ஸ்ட் குறிக்கோளா நினைச்சு செய்வேன். அந்த வேலைய முடியாதுங்கிற வேலைய கிடையாது. அதே போல நீங்க படிப்பு கூட அப்படித்தான், நான் வந்து காட்டு வேலைக்கு எங்க காட்டுலயே வேலையை பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே நினைச்சு அப்படியே இருந்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு திறமையில படிச்சுட்டு வந்தோம், வேலைக்கு வந்தோம், இப்போ வேலைக்கு வந்துட்டோம். அது ஒரு மாதிரி திறமை. கூடவே டெய்லரிங்கும் கத்துக்கிட்டேன். டெய்லரிங் வந்து எனக்கு வந்து முடியாது, ஏன் போய் இந்த நேரமே இல்லையே, இதெல்லாம் எப்ப செய்வேன் அப்படிம்பாங்க. ஆனா அதையும் நானு நைட்டு 12 மணிக்கு உட்காந்து தைச்சிட்டு மறுநாள் ஆபீஸ் போகும்போது அந்த பிளவுஸோட புது சாரி நேற்று எடுத்ததை இன்னைக்கு கட்டி போவேன். அது என்னதான் அவங்களும் ஆபீஸ்லயே சொல்லுவாங்க, அப்பா ரொம்ப திறமையானவங்க, நேற்று எடுத்து இன்னைக்கு கட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படிம்பாங்க. இது மட்டும் இல்ல, நாம வீட்டுலயே கூட வீட்டு வேலைகள் கூட செய்யும் போது பாருங்க, கல்யாணத்துக்கு நாம மண்டபத்துல கல்யாணம் வைக்கிறோம், ஆனா முத நாள வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வருவாங்கல்ல, அப்ப வல்லாம் நானே சமையல் பண்ணி சோறு குழம்பு ரசம் பொரியல் இந்த மாதிரி நானே பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பரிமாறுறது எல்லாம் நானே செஞ்சிருவேன். இது வந்து ஒரு திறமை தான்னு நான் எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி திறமை விட்டு கொடுக்காத திறமைகள் நான் வீட்டு திறமைகளே இருக்குது சாமி. அதே போல ஆபீஸ்ல ப்ரொமோஷன் வந்துருச்சு, என்ன ப்ரொமோஷன்ல போவேன், நான் குழந்தைங்களை விட்டுட்டு நீ வந்து பார்க்கணும், எல்லாம் நிறைய வேலை இருக்கும் அப்படின்னா தாத்தா அப்பா என்ன வந்து வேண்டான்வாரு கணவர். நான் வந்து எல்லாம் செஞ்சுக்க, உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன எந்த ஊருக்கு போட்டாங்களோ அந்த ஊருக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டேன்ட்டாரு. நானே போயிட்டேன், நானே போய் அங்க ஆபீஸ்ல கேட்டேன், இந்த இடம் எங்க இருக்குது, இந்த இடம் எங்க இருக்குதுன்னு கேட்டு வச்சுக்கிட்டேன். அது பிரகாரம் பஸ் ஏறிட்டேன், ஏறிட்டு அங்க போய் ஒரு ஹைஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூல்ல போய் சார் இந்த ஆபீஸ் எங்க இருக்கு அப்படி இப்படின்னு கேட்டபோது என்ன கொண்டு போய் ஆபீஸ்லயே விட்டுட்டாங்க.
4: ஓகே ஓகே.
5: அந்த மாதிரி முடியாதுங்கிற வேலைய கூட நான் முடிச்சிருவேன்.
4: தாதகாப்பட்டியில இருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை அவ்வளவு சூப்பரா வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு மல்டி டேலண்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுல இருந்து என்ன தெரியுது குரு, நீங்கள் சொல்லுங்கள், எதை பெட்டராக யோசிச்சு வச்சுருப்பீங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாட்டி வந்து ஒரு கடின உழைப்பாளின்னு தெரியுது. அவங்க வந்து எந்த ஒரு விஷயம் நான் வந்து இதை செய்ய முடியும்னு எடுத்துட்டாங்கன்னா விடாமல் அதை விட்டு கொடுக்காம அதை கண்டிப்பாக பண்ணிடுவாங்க.
3: முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க.
4: ஆமாம், சைடில் கூட வைக்க மாட்டாங்க, முன்னாடி மட்டும் தான் போவாங்க. இதுலேருந்து நீங்கள் ஒன்று விஷயம் கற்றுக்கணும்.
3: சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
4: அதுதான், முன் வச்ச காலை பின்னாடி வைக்கக்கூடாது, நீங்களும் வந்து பாட்டி மாதிரியே விடாமல் முயற்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஹிட்டன் டேலண்ட்டுன்னு இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
3: எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் சைக்கிளிங் ஓடுறது, கிரிக்கெட் விளாட்றது,
4: அந்த மாதிரி கேக்குறீங்களா?
6: ஆமா ஆமா.
4: ஆ சைக்கிளிங் பண்றது ரொம்ப
6: பிடிக்கும். கிரிக்கெட் விளையாடுவீங்களா? பௌலிங்கா ஃபீல்டிங்கா? பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நெஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
1: குரு.
0: இன்னைக்கு என்னடா பிரதீபா திடீர்னு வந்துட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த தலைப்புல பேசியே ஆகணும் அப்படின்ட்டு ஓடி வந்துட்டேன்.
1: ஆமா, இந்த தலைப்புல பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற தனித்துவமான திறமைகள் என்னென்ன. ஸோ அந்த திறமைகளை நீங்களே கண்டுபிடிச்சிங்களா, இல்லை வேற யாராவது பயங்கரமா உங்களுக்குள்ள இந்த இந்த திறமை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பயங்கரமா கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க உங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமைகள் என்னென்ன அப்படின்றது. பிரதீபா
0: எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் நல்லா பாடுவேன், அதாவது கோரஸ்ல பாடும் போது தனியா இல்ல, அப்புறம் பரதம் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம். அதாவது ஒரு விஷயத்த எடுத்து இது பண்ணணும், இதை இதை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா
1: நீங்களும்
0: 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம உங்களோட திறமையை எங்ககிட்ட சொல்லுங்க.
1: அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க எங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க கேட்டு என்ஜாய் பண்ற மாதிரி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் எல்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கலாம், எங்கப்பா இவ்வளவு நேரம் திவாகர் பேசிட்டு இருந்தாரு, எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அவரு வந்து ஒரு மணி நேரம் நம்ம கூட வந்து பேசினாரு, இப்போ அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம பிரதீபா நம்ம கூட பேச போறாங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகியிருக்கு, அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்தில் இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால இந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபாவ பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான தலைப்புல பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமை என்ன, அந்த ஒரு தனித்திறமைய வேற யாராவது கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்களா, அதாவது இப்படி ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணுங்க. சோனா எஃப்எம்ஓட 9 7 8 7 0 107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நாங்க ரெண்டு பேரும் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததா இன்னொரு விஷயம், சமூக வலைதளங்கள்ல செம பேச பொருளா போயிட்டு இருந்தது. இப்போ நிறைய படத்துல சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிடிச்ச வேலையை செய்யணும் சார், எதா இருந்தாலும் அதான் ஃபர்ஸ்ட், சேலரியெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நம்ம வேலை செய்யும் போது கரெக்டா இருக்குதா, நம்ம சந்தோஷமா இருக்கிறோமோ அப்படின்றத மேட்டரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே ஒருத்தர் ரியலாகவே அந்த ஒரு விஷயத்தை பண்ணி காட்டிட்டாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பக்கத்தில் கர்நாடகா ஸ்டேட்டில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஐடி ஜாப், நல்ல ஒரு சேலரி தர ஒரு ஜாபு, கிட்டத்தட்ட மாதத்துக்கு 40,000 ரூபாய் சேலரி வாங்குறாரு. ஆனால் என்னமோ தெரியல, அவருக்கு அந்த ஜாப் வந்து பிடிக்கலையா, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு டீ கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. டீ கடை ப்ளஸ் அந்த சின்ன சின்ன கேக்ஸ்லாம் வந்து விற்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, என்னப்பா நீ ஒரு நல்ல ஐடி வேலையை விட்டுட்டு வந்து இப்போ வந்து டீ கடை போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து என்ன நினச்சாரு அப்படின்னா, அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருக்கிறாரு. டெவலப் பண்ணி இப்போது மாதம் 1,00,000 ரூபா வரைக்கும் அவர் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நெஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
5: குரு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தனித்திறமை என்ன, அந்த ஒரு திறமையை வேற யாராவது பார்த்து கண்டுபிடிச்சி வா உங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன திறமை அப்படின்றத எங்ககிட்ட வந்து சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரதீப், அதே மாதிரி இப்போ சமூக வலைத்தளங்கள்ல சோசியல் மீடியால என்ன விஷயம் செம பேச பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணும் போது ஒரு விஷயம் வந்து கண்ணல மாட்டிச்சு. அத கேட்ட உடனே அடடே அப்படியா அப்படினு சொல்லிட்டு நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன்.
4: என்ன விஷயம்னா,
5: என்ன அப்படின்னா, இப்போ இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு பாட்டி பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
4: தெரிஞ்சுக்கலாம்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன், கூடவே பிரதீபாவும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னா, சைனா இருக்குல்ல, சைனால ஒரு ஆறு, அந்த சைட்ல போன ஒரு யங்ஸ்டர் ஒரு வாலிபர் என்ன பண்ணிட்டாரு, தவறுதல அந்த ஆத்துக்குள்ள விழுந்துட்டாரு. அதுக்கப்புறமா அவர் காப்பாத்த அந்த சைட்ல யாரும் வரல, ஒரே ஒரு வயசான பாட்டி தான் நடந்து போயிட்டு இருந்துருக்காங்க. அந்த பாட்டிக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 71 வயசா இருக்கும். அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டக்குன்னு யோசிக்காம ஆத்துல குதிச்சு அந்த கீழே விழுந்தாரு யங்ஸ்டர், அவரை காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரிதான் நீங்க ஷாக் ஆன மாதிரிதான் எல்லாரும் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. அந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல சம பேசு பொருளா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு வீடியோவும் நான் பாத்துருந்தேன், சமயம் வந்து இருந்தது. பாட்டி வந்து வெரி ஸ்ட்ராங் பாட்டி போல, பயங்கரமா கீழெல்லாம் குதிச்சு
4: சைனா பாட்டி இல்ல
5: காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தி அந்த யங்ஸ்டரை ஹாஸ்பிட்டலுக்கும் பத்திரமா அனுப்பி வச்சிட்டாங்க. அவரும் இருக்காரு, சேஃபா இருக்காரு. ஸோ இதே மாதிரி வந்து இதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த வயசு அப்படின்றது வெறும் நம்பர் தான் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதே மாதிரி நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். அடுத்ததாக நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 இல்
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேயர்கள்லாம் வந்து அவங்களோட ஒப்பீனியனை சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம அப்படியே வந்து கேட்டோம். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாமு மிராக்கல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யூடியூப் சேனலை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க நம்ம தாமோதரன் ப்ரோ தான். இன்றைக்கி அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ அவரோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இவர் வந்து ரெகுலராக ட்ராவல் வ்ளாக்ஸ் தான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு பிரதர், நாம லாஸ்ட்டாக நீங்கள் மகாராஷ்டிரா போன அனுபவத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஹில் ஸ்டேஷனு, அங்கே இருக்கிற ட்ரெயின், அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடத்த எப்படி க்ளீனாக வச்சுருப்பாங்க, அங்கே எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க பிரதர். நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் இந்த மாதிரிலாம் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து தோணுச்சு. கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அதாவது இண்டிவிஜுவலாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அங்கே வந்து பச்சை பசேர்னு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த இடம் வந்து எப்பயுமே அப்படியே தான் இருக்குமா, இல்ல வந்து சீசன் டைம்ல தான் அப்படி இருக்குமா பிரதர்?
6: எப்பயுமே நம்ம தமிழ்நாடு இருக்கட்டும், மகாராஷ்டிரா இருக்கட்டும், கர்நாடகா, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏரியாவுமே மான்சூன் சீசன் ஒன்று இருக்குல்ல, ஜூன்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும். இந்த டைம்ல போனாதான் நம்மளால அந்த கிரீனிஷான பச்சை பசுமையான காட்சிகளை பார்க்க முடியும். ஃபால்ஸ்ல ஃபுல் வாட்டர் ஃப்ளோ இருக்கும். அந்த டைம்ல போனாதான் எப்பயுமே நல்லா இருக்கும். மிஸ்ட், பனிமூட்டம் எல்லாமே அப்பதான் நல்லா இருக்கும். நம்ம மற்ற டைம்ல போனா அவ்வளவு கிரீனிஷ் கம்மியாயிடும்ல சம்மர் சீசன்ல. ஸோ நீ எப்போ ஒரு டிராவல் பிளான் பண்றீங்கனாலும் ஜூன்ல இருந்து பிப்ரவரி மாசத்துல போனீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துலயும் என்ஜாய் பண்ணலாம்.
1: ஓகே பிரதர், நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சொன்ன டைம் பீரியட்ல போய் நாங்கெல்லாம் பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்றோம். குறிப்பா தாமு பிரதர் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த இந்தியால மான்சூன் சீசன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மான்சூன் சீசன்ல நிறைய இடங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பிளேஸுக்கு வேற ஒரு ஃபேஸ் இருக்கு அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ அந்த மாதிரிதான் நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்க, லாங் ட்ரிப் போக பிளான் பண்றீங்க அப்படின்னா மான்சூன் சீசன்ல வந்து போங்க, அது வந்து வேற லெவல்ல இருக்கும். மான்சூன் சீசன்ல எனக்கு தெரிஞ்சதே நான் சொல்றேனே, கேரளா செம்மையா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென்காசி சைட்ல நீங்க மான்சூன் சைட்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வேற லெவல்ல இருக்குங்க. அங்க இருக்கிற வில்லேஜஸ், அது மட்டும் இல்லாம அந்த ரெய்னி வர மாதிரி வந்து ஒரு சில கிளைமேட்லாம் இருக்கும்ல, அப்பெல்லாம் நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல், சும்மா சொருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்க உங்களுக்கு டைம்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயச நிகழ்ச்சியில நம்ம தாமு பிரதர் கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.
7: Let's gear up, reporting dropping the diamond track. Cause who is back? We'll make it bang it, no I'll be back. Tell it up. It's so late, it's them on the beat, bringing my heat. It's

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில். ஸோ இப்போது லாஸ்ட்டில் நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம். அருமையா இருக்கிறனா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவீங்கனு எனக்கு தெரியும்.
4: சரி குரு, சரி மறந்துட வேண்டாம் அண்ணனியும்.
3: இல்ல இல்லண்ணா, நான் இன்னைக்கு வந்து என்ன டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தனித்திறமை என்ன, அந்த திறமை யாராவது பார்த்து உங்களை வந்து சொல்லியிருக்காங்களா, உங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வியந்திருக்காங்களா?
4: தெரிய வரும். அதுக்கப்புறம் இவருக்கும் கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், மைக் கொடுத்தாங்க பேசுங்க அப்படின்னாங்க. பேசினா கடைசியில அந்த ஷோல ஃபுல்லும் பேசினது, அந்த டிபேட் ஷோல பேசினது ஃபுல்லும் நான் பேசினதா தெளிக்கிறாச்சு. அந்த காம் பேரு அசந்து போயிட்டாரு, தம்பி உனக்கெல்லாம் ஃப்ரீ ஸ்கிரீனு போஸ்ட் ஸ்கிரீனு அதான் வைக்கவே வேணாம், அப்படி ஒரு மெட்டீரியலா இருக்கு தம்பி, எங்க இருந்த நீ, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னாங்க. அது என்னால மறக்கவே முடியாது இது மாதிரியான அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம்.
3: சூப்பர் சூப்பர், நான் ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணி சொன்னதுக்கு
4: தேங்க்யூப்பா, ரொம்ப ஹாப்பி. பை பை
3: பை பை பை. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம சந்திரசேகர் அண்ணாவே வந்து நான் லேட்டஸ்ட்டாக வந்து என்னோட தனித்திறமைகளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாம புருதர், எனக்கு ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வெளியெலாம் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, இப்போ நம்ம ஊர் சாப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த சாப்பாடை சாப்பிட்டே நம்ம பழகியிருப்போம். இப்போ வெளியெலாம் ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஃபுட்டு எப்படி இருக்கும், அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க?
5: ஆக்சுவலி நான் இப்போ இது நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணுவாங்க, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணி ஃபுட்டு ஹோட்டல்லாம் பார்த்து, அது நம்ம அப்படி இல்லை, கிடைக்கிறதே ஒரு நாள் அதில் போயிட்டு வரணும்னா போகிற போக்கில் அப்படியே போகிறது, டீ கடைங்கிறாங்களா சாப்பிட்றோமா தோசை அந்த மாதிரி சாப்பிட்றோமா அந்த மாதிரி, அது ஃபுட்டில் எதுவும் பெருசாக பார்த்து பார்த்துலாம் சாப்பிடல. அதில் பர்சனலாக நான் அதான் சொன்னல, அத்திரப்பள்ளி டு வால்பாறை போகும்போது அந்த சாலக்குடின்னு சொல்லிட்டு ஒரு பார்டரு, அங்கே நாங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம், கேரளா ஸ்டைலில் ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, ஒயிட் ரைஸ் கீ ரைஸ் மாதிரி நெய் சாப்பாடுக்குள்ள சிக்கன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. எங்களுக்கு இப்போ வரைக்குமே அது ஒரு ஃபேவரட் ஃபுட் டிஷ்ஷாக அமைஞ்சது, நல்லா இருந்தது.
3: அந்தளவுக்கு டேஸ்ட் அப்படி இருக்குது.
5: ஆமாம், இது நாங்கள் சாப்பிட்டதில் இப்போவுமே என் ஃப்ரெண்டு பேசும்போது சொல்லுவான் அது சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவான். இன்னொன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபி இருக்குங்க, கோபிலிருந்து கர்நாடகா பிளான் பண்ணி போயிருந்தேன். அங்க வந்து ககனச்சுக்கி பாறச்சுக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அதாவது நம்ம ஒகேனக்கலுக்கு முன்னாடி பிலிகுண்டலுக்கு முன்னாடி அந்த ஃபால்ஸ்ல டவுன் ஆகி தான் நம்ம ஒகேனக்கலுக்கு அந்த காவிரி தண்ணி வருது. அதோட தொடங்குற இடம் பாத்தீங்கன்னா தலை காவிரின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில், அங்கிருந்து டிராவல் பண்ணி வரும்பொழுது இந்த ககனச்சுக்கி பாறச்சுக்கின்னு சொல்லிட்டு, ஸோ அங்க ஒரு கடையில் ஒரு மசூதி இருக்கும், அங்க ஒரு மீன் கடையில் ஒரு மீன் சாப்பிட்டேன், அது என்னோட இதுல டேஸ்ட் மறக்க முடியாது, சூப்பரா இருந்தது,
3: வேற லெவல். சூப்பர் சூப்பர் ப்ரோ, கேட்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம ஊரை தாண்டி நிறைய ஊர்களிலுமே சாப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக வந்துருக்கும். எனக்கு நம்ம ஊரை தாண்டி வேற எந்த ஊருக்கான சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னா, மதுரைக்கான சாப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா திருவண்ணாமலை சைடில் சமைக்கிற சாப்பாடு அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தோட ஃபேவரட்னா நம்ம சேலம் தான், சேலம்ல இருக்கிற சாப்பாடு வகைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க, நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணும்போது வெளியெல்லாம் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில டைம்ல சாப்பாடு நல்லா இருக்கும், ஒரு சில டைம்ல சாப்பாடு ஒரு மாதிரி அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதை தான் நம்ம தாமோ பிரதரும் சொல்லியிருக்காரு. ஸோ பிரதீபா, இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசினோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது.
6: ஆமாண்ணா, ரொம்பவே
3: ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கூட நிறைய நேயர்களும் வந்து கால் பண்ணி அவங்களோட அந்த தனித்திறமைகளை சொல்லியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேட்டூர்லேருந்து சிவகுமார் அண்ணா, அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், அதுக்கப்புறமா மேட்டூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா, காட்பாடியிலேருந்து சந்திரசேகர், இவங்க எல்லாம் கால் பண்ணி அவங்களோட அவங்கக்கிட்ட இருக்கிற தனித்திறமைகளை ஒன்றுன்னா வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போது, வா உங்களுக்குள்ளே இவ்வளோ தனித்திறமைகளா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பயங்கர ஆச்சரியமாக வந்து வியந்து கேட்டேன்.
6: கால்ஸ் மட்டுமா நான் சொன்னாங்க, நம்மளே இங்கே நமக்குள்ளே எவ்வளவோ சொல்லிக்கிட்டோம்.
3: ஆமாம், பிரதீபா அவங்களுமே வந்துட்டு அவங்களோட தனித்திறமைகளை லிஸ்ட் போட்டு பேப்பரில் எழுதி வச்சுலாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒன் ஹவரில் வந்து நான் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி முடிச்சுலாம் வந்து வந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக போணுச்சு இது வாலிப வயசு நிகழ்ச்சி அப்படின்றது. ஸோ இங்கேருந்து இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பிரதீபா நீங்கள்?
6: நானும் டாடா பாய் சொல்லிட்டு தான் கிளம்புறேன்.
3: ஓகே ஓகே. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். பாய்
6: பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: உள்ளுக்குள்ள நம்மளுடைய மனசு சுக்குநூறா உடஞ்சு ரத்தம் கசிஞ்சாலும் வெளியில எல்லார் சந்தோஷத்துக்காகவும் நம்மளுடைய கண்ணீரை மறைச்சுக்கிட்டு சிரிச்ச அந்த வழி உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா அங்க உங்களுடைய வாழ்க்கை அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நானுமே வந்து என்னோட ஒர்க்கு நான் லேசா லேசா நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு தருணத்துல முகத்துல வந்து புன்னகையோட இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புன்னகையோட இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ள நம்மளுடைய மனசு எவ்வளவு உடஞ்சிருந்தாலும் வெளியில வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிப்போம். அது வந்து பெண்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில பொதுவா இந்த வழிகளை மறைக்கிற சூழல் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் வேலை செய்யற இடத்துலயோ இல்ல வெளியாட்கள் முன்னாடி நாம நல்லா இருக்கும் அப்படின்றத காட்டிக்கணும்ன்றதுக்காக ஒரு போலியான சிரிப்பை நாம காட்டிக்க ஆரம்பிப்போம். நம்மளுடைய கஷ்டத்தை மத்தவங்க கிட்ட காட்டி அவங்களையும் சங்கடப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்க ஆரம்பிப்போம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும். ஆனா இது பெண்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். எப்போ ராஜ்குமார், எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள்னாவே வந்து ஒரு போலியான சிரிப்பு வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சந்தோஷமா அதிகமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா இருக்கட்டும் பிஃபோர் மேரேஜுக்கு அப்புறமேட்டும் இருக்குது அப்படின்னு போது, அவங்க வெளியில வந்து குடும்பத்துக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சங்கடப்பட்டுக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள காயப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்க அந்த காயத்தை வெளியில சொல்லிக்காம அவங்க வந்து அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்திலே இருக்க ஆரம்பிப்பாங்க பெண்கள். இந்த சோகத்தை எல்லாத்தையுமே வந்து சமையலறையில போய் தனியா நின்று குமுறி குமுறி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா குழந்தைங்க ஸ்கூல்ல வந்து வந்த உடனே இல்ல வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த கண்ணீரை அப்படியே தொடச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு பெரிய சிரிப்போட வரவேற்பாங்க, எல்லாரையும் பாத்துக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அழுதுகிட்டு இருந்த அந்த வீடே இருண்டு போயிருக்கும். அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய சிரிப்புல தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குடும்பத்துக்காக சிரிக்க ஆரம்பிப்பாங்க பெண்கள். என்னோட குடும்பத்தோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களாவும் பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. தன்னோட உடஞ்ச மனசை கூட யாருக்கும் வெளியில காட்டிக்காம மறைக்கக்கூடியவங்க பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழி ரொம்பவே கஷ்டமா இருக்க ஆரம்பிக்கும். ரீசெண்ட் டைம்ல எனக்கும் அந்த வழிகள் இருக்க ஆரம்பிச்சது. வழிகள்ன்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானது தானே, அந்த வழி எனக்கும் வர ஆரம்பிச்சது. ஸோ அதை கடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் இதுதான், இதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில கத்துக்க வேண்டியது நிறைய இருக்க ஆரம்பிக்குது, கத்துப்போம் இதுவும் ஒரு இதுதானே அப்படின்னு சொல்லி எனக்கு நினைக்க ஆரம்பிச்சது. இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லா பெண்களுக்காகவும் கேள்வியா வச்சிருக்கேன். உங்களுடைய மனசு முழுசா உடஞ்சி கதறி அலனும்னு தோணுற நேரத்துல குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கண்ணீரை மறைச்சுக்கிட்டு நீங்க புன்னகைச்ச அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இல்ல அந்த போலியான சிரிப்புக்கு பின்னாடி உங்களுடைய வழியையும் இன்னைக்கு வரைக்கும் யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. சோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே

0: இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபீம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறார். எஃபீமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் எக்ஸாமு, மார்க் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு கதவு அடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கான அடுத்த பிரம்மாண்டமான கதவு, அந்த பாதையை நம்ம தேடி வர ஆரம்பிக்கும். ஆனால் அதை நம்ம வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து துணிச்சலாக இருக்க ஆரம்பிக்கணும். அசாத்தியமான துணிச்சல் இருக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா அது ஒவ்வொரு பொண்ணுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ண முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலுமே சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் ரொம்ப கடுமையான ஒரு எக்ஸாம், நீட் எக்ஸாம்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அதில் தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியல, நான் வந்து டிப்ரெஷனுக்கு போறேன், நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் வந்து அதுல இருந்து வெளியில வந்து நான் யாரு அப்படின்ற ஒரு அடையாளத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இவர்களே ஆரிஃபா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க இந்தியாவில ரொம்ப கடுமையா இருக்கக்கூடிய போட்டி தேர்வா இருக்கக்கூடிய ஆரிஃபா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து இந்தியாவில் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஒரு போட்டி தேர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த தேர்வுக்கு வந்து பல ஆண்டுகளாக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்காக வந்து ரொம்ப ப்ரிப்ரேஷனில் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த எக்ஸாம்லேருந்து விலகி இப்போது வேற ஒரு வேலையில் இருக்காங்க. ஆனால் தேர்வு அழுத்தங்கள்லேருந்து முற்றிலும் விடுபட்டு தன்னோட சுய அடையாளத்தை இவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மார்க்கெட்டிங் துறையில் ஒரு வெற்றிகரமான புதிய தொழில் முனைவராக தன்னோட பயணத்தை வந்து தொடர்ந்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இவங்க எதிர்கொண்ட அந்த சவால் இருக்கு இல்லையா, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வுகள்லாம் வந்து பல ஆண்டுகள் உழைச்சிட்டு இருக்கும்போது அதில் வெற்றி பெற முடியாம போயிடுச்சு அப்படின்போது அதில் வரக்கூடிய அந்த பயம் இருக்கு இல்லையா, தீவிரமான மன அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். சுய நம்பிக்கை இழந்து இக்கட்டான சூழலை வந்து எதிர்கொள்ள வேண்டிய தருணம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த போட்டி தேர்வு அப்படின்ற ஒரு உலகத்தை விட்டு வெளிவந்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்து என்ன செய்யறது, எந்த துறைக்கு போறது, எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற ஒரு தெளிவில்லாத குழப்பங்கள் இருந்த வாழ்க்கையா இருந்திருக்கு. அது ஒரு முள் மேல நடக்கிற மாதிரியான ஒரு பயணமா இருந்திருக்கு. ஆனா இத்தனை வருஷமா அந்த படிச்ச படிப்பு இது எல்லாமே வீணாகி போச்சு அப்படின்ற ஒரு குற்ற உணர்வும் அவங்களுக்கு வந்து சுத்தி சுத்தி ஒரு கேள்விகளா வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய அனைத்து மன அழுத்தங்களையும் உடைச்செறிஞ்சு செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நாம யாரு அப்படின்றத நம்மள கண்டுபிடிக்கிறது, அந்த ஒரு முறையை கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது நம்முடைய எதிர்காலத்துக்கு என்ன வளர்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. தெளிவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். தெளிவு அப்படின்றது சும்மா உட்கார்ந்து யோசிக்கிறதுனால மட்டும் வராது. ஒரு திசையில நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு திசையை தேர்ந்தெடுத்து போறோம் அப்படின்போது அதுல முழுமையா உழைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் தெளிவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இப்போ அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங்

ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்வுக்கு ப்ரிப்ரேஷன் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே மென்டல் ஹெல்த் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் பெண்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க அப்படின் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது செல்ஃப் லவ் அப்படின்றது வேணும் அப்படின்றத. ஸோ செல்ஃப் லவ் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் க்ரோ ஆக முடியும் அப்படின்றத நான் இவங்களுடைய வாழ்க்கையில் அதாவது ஆரிஃபா கான் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் சோனாஃபா நம்ம கால் பண்ணி சொல்லுங்கள் நேரிலே. தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பாத்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சமூகத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் எக்ஸாமு மார்க் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு கதவு அடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கான அடுத்த பிரம்மாண்டமான கதவு அந்த பாதையை நம்ம தேடி வர ஆரம்பிக்கும். ஆனா அதை நம்ம வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து துணிச்சலா இருக்க ஆரம்பிக்கணும். அசாத்தியமான துணிச்சல் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அது ஒவ்வொரு பொண்ணுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலுமே சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் ரொம்ப கடுமையான ஒரு எக்ஸாம், நீட் எக்ஸாம்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் ரொம்ப கடுமையானதா இருக்கும். அதுல தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியல, நான் வந்து டிப்ரெஷனுக்கு போறேன், நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் வந்து அதுல இருந்து வெளியில வந்து நான் யாரு அப்படின்ற ஒரு அடையாளத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். ஆரிஃபா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க இந்தியாவில ரொம்ப கடுமையா இருக்கக்கூடிய போட்டித் தேர்வா இருக்கக்கூடிய ஆரிஃபா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து இந்தியாவில் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஒரு போட்டித் தேர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த தேர்வுக்கு வந்து பல ஆண்டுகளாக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்காக வந்து ரொம்ப ப்ரிப்ரேஷனில் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த எக்ஸாம்லேருந்து விலகி இப்போது வேற ஒரு வேலையில் இருக்காங்க. ஆனால் தேர்வு அழுத்தங்கள்லேருந்து முற்றிலும் விடுபட்டு தன்னோட சுய அடையாளத்தை இவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மார்க்கெட்டிங் துறையில் ஒரு வெற்றிகரமான புதிய தொழில் முனைவராக தன்னோட பயணத்தை வந்து தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன்மணி அக்கா தான். சோ பொன்மணி அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் வாழப்பாடியில வந்து ஸ்ரீஸ் மேக் ஓவர் அப்படின்ற ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஏகப்பட்ட, அதாவது பியூட்டிஷியன், மேக் ஓவர் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க ஃபிளவர் மேக்கிங். சோ இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வாழப்பாடியில. சோ அப்படி இருக்கக்கூடிய பொன்மணி அக்கா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து பேச போறாங்க. அவங்க கிட்ட நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். பொன்மணி அக்கா வணக்கம். அக்கா பொன்மணி அக்கா, நீங்க வந்து இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, அதே மாதிரி இப்போ நீங்க வந்து வாழப்பாடியில வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா இருக்கீங்க, அதையும் தாண்டி நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உமன் இப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது, ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு? ஸோ இப்போ இந்த நேரத்துல இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையா இருக்குக்கா?
6: சந்தோஷமா தானே இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சும்மா நம்ம ரோட்ல போகும்போது வரும்போது கூட கண்டுக்காம இருந்தவங்க ஒரு சில டக்குன்னு வண்டியில போயிட்டு மட்டும் திரும்பி இவங்களை எங்கேயே பாத்துருக்குமே, அந்த அந்த ஒரு ரியாக்ஷனை பார்க்கும் போது ஓகே நம்ம பண்ணது ஏதோ அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு, ஓகே அந்த மாதிரி ஒரு ஹாப்பியா இருக்கும். நிறைய விஷயம், நான் ஒரு பேங்க்குக்கு போனா கூட உங்களை நான் இன்ஸ்டால பாத்திருக்கேன், நீங்க அவங்க தான், ஓகே நம்ம பண்றது அப்ப இவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு, இவங்களை பாக்குறாங்க நம்மள அப்படிங்கும் போது மாதிரி சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு பர்சன் வந்து திடீர்னு யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு மூலையில இருந்த பர்சன் திடீர்னு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியுதுங்கிறப்ப அந்த ஒரு சந்தோஷம் இருக்க தானே செய்யும், அது எனக்கும் இருக்கு.
5: ஸோ நான் வந்து வாழப்பாடியில் இருக்கேன், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது நான் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்போது அந்த நேரத்தில் எனக்கு அது பெருமையாக தான் இருக்குது. நான் ஏதாவது ஒரு விஷயம் இப்போது இது நாள் வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன், எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்போது அது நான் சாதித்த ஒரு விஷயமா எனக்கு இருக்குது, ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர். இது வந்து எல்லா பெண்களும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது நீங்களுமே வந்து உங்களுடைய திறமை என்ன, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா இருக்க ஆரம்பிக்குது, அதை வச்சு நீங்கள் உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இதெல்லாமே பெண்கள் அன்றாட வாழ்க்கையில கடைபிடிப்பீங்க நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தைரியமா ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னும் போது அந்த நேரத்துல கான்பிடென்ட் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். அந்த கான்பிடென்ட் ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்கும். ஃபேமிலி சப்போர்ட் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டிப்பா அந்த துறையில சாதிக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து உலக அளவுல போய் பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சாதனை பெண்கள் எல்லாத்தையும் நான் நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் சாதனை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சதுனால தான் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமேட்டு அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆகி இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக மாறி இருக்காங்க, நம்ம பேசக்கூடியவங்களாக மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்க ஆரம்பிங்க. நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமாக சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நிகழ்ச்சிகளை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்மணி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். பொன்மணி அக்கா, இப்ப நீங்க சொல்றீங்க என்னோட ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது, என்னோட கணவர் சப்போர்ட்டா இருந்தாரு, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தான் தெரியணும், உங்களோட திறமையை வச்சு நீங்க வந்து நீங்க யாருன்றத ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய திறமையை வச்சு நீங்க யாரு அப்படின்றத இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த சப்போர்ட் அப்படின்றது இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த சப்போர்ட் இருந்ததுனால தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லா பெண்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் அப்படின்றது இருக்கும்க்கா. அவங்களுமே வந்து திறமை அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கும், ஆனால் அது வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையில் பெண்கள் எல்லாம் இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் அவங்க இயங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருந்தால் பரவாயில்லையே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சிடலாமே அப்படின்னு பெண்களுக்குள்ள எண்ணங்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஃபேமிலி சைடில் சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்க்கா.
5: அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு வழி கொடுத்தாவே போதும், அவங்களே மேலே வந்துடுவாங்க கண்டிப்பாக. அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அவங்க இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வழியை மட்டும் விட்டால் போதும். நீங்கள் பெருசாக பின்னாடி நின்றுட்டு நீங்கள் பண்ணணும்லாம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து எந்த பண்ணி போய் பண்ணு அப்படின்னு விட்டிங்கனாவே அவங்க வந்து இவங்க தான் எனக்கு வழி விட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு குழந்தை காமிச்சிருவாங்க.
4: ஒரு பொண்ணுக்கு ஃபேமிலி சைடில் சப்போர்ட் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்களால் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக பண்ண முடியும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர்க்கா. அக்கா இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசுறீங்க, உங்களோட அனுபவங்கள், அதாவது நீங்க வந்து எப்படி இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறமேட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதையும் தாண்டி ஃபிளவர் மேக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போது இந்த ஜர்னி ஃபுல்லாவே வந்து நம்ம லேசா லேசா நிகழ்ச்சியில பேசிருக்கீங்க. ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு?
5: இவ்வளவு நேரம் பேசுறது எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். சீரியஸா சொல்ல போனா எனக்கு இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது, எனக்கே ஏதோ நம்மளை பத்தி ஏதோ எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல், ஒரு விஷயத்த இதெல்லாம் நம்ம கிட்ட யார் கேட்பா யார் சொல்லுவோம் அப்படி இருந்திருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணது வந்து கொஞ்சம் சந்தோஷமா ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கு, லேசா லேசா தான் இருக்கு.
4: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அக்காவோட மனசு ரொம்ப லேசாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பெண்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு லேசாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாம அடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதையுமே மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இப்போ அடுத்ததா உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியிலிருந்து திவாகரனா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றதெல்லாம் கேட்கணும் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக அவர் வரப்போறாரு. நானுமே இப்போ லேசா லேசா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேர்களே. நன்றி.

0: 97.7 ஷக்கலக்க குட்டி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்காக ஒரு ஷார்ட்டா ஸ்வீட்டா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நண்பன் கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு ஊர்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே எல்லா இடத்துக்குமே எப்பயுமே ஒன்னாதான் போவாங்க, ஒன்னாதான் வருவாங்க, ஸ்கூலுக்குமே கூட ஒன்னா தான் போவாங்க. அதோட ஸ்கூல்லையுமே ஒரே பெஞ்ச்ல ரெண்டு பேரும் ஒன்னா தான் உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மிஸ் எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலுமே ராம் வந்து டக்குன்னு செஞ்சிருவான், ஆனா சோம் வந்து கொஞ்சம் லேட்டா தான் செய்வான். ஏன்னா ராம் என்ன எழுதியிருக்கானோ அதை பார்த்து அப்படியே தான் பண்ணுவான். இந்த விஷயம் மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயுமே ராம் என்ன பண்றானோ அதை பார்த்துதான் சோம் வந்து எல்லா ஒரு விஷயத்தையுமே செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ராமோட வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி ராம் வந்து ஸ்கூலுக்கு வரல. சோ அந்த நாள் சோமுக்கு ரொம்ப மோசமா போச்சு. அவன் யாருக்கிட்டயுமே பேசல, ரொம்ப சோகமாவும் தனிமையிலயும் இருந்தான். அதோட அன்னைக்கு கொடுத்த ஹோம் ஒர்க்குமே அவன் சரியா செய்யவே இல்ல. அடுத்த நாள் மிஸ் கிட்ட வந்து திட்டு வாங்கினான். அதுக்கு உடனே மிஸ் அவனை பார்த்து கேட்டாங்க, நீ மத்த நாள்லாம் ஹோம் ஒர்க் கரெக்டா தானே செய்வ, ஏன் இன்னைக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு. அதுக்கு சோம் என்ன சொன்னான்னா, ராம் எழுதுறத பார்த்துதான் நான் எழுதுவேன், சோ அவன் வராததுனால எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். அதுக்கு மிஸ் சொன்னாங்க, எப்பயுமே நம்ம எல்லா விஷயத்துக்கும் அடுத்தவங்களை நம்பி இருக்க கூடாது, நம்மளும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதோட நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கிற அளவுக்காது, நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், சோ அதனால இப்படி இருக்காத அப்படின்னு சொன்னாங்க. உடனே சோம் என்ன பண்ணான்னா, அடுத்த நாள்ல இருந்து ராம எதிர்பார்க்காம எல்லா விஷயத்தையும் தனியாவே செய்ய ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு தெரிஞ்ச புது புது விஷயங்கள், அவன் கத்துக்கிட்ட புது புது விஷயங்களையுமே மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம யாரை நம்பியும் இருக்க கூடாது, நமக்குன்னு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: தித்திகா.
1: தித்திகா, நேம் டிஃபரெண்டா சூப்பரா இருக்கே, யார் வச்சா?
2: எங்க டாடி வச்சாங்க.
1: டாடி? டாடி கிட்ட கேட்டிருக்கீங்களா, டாடி மீனிங் என்ன நேமுக்கு அப்படின்லாம்?
2: நீங்க டாடி கிட்ட கேட்டது இல்ல, நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுவானால தான் வச்சிருக்கேன்.
1: பிறந்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: இல்ல இல்ல, நான் ஒரு ஒரு ஏஜ் வந்து 7 இருக்கும் போது தான் நான் அப்ப வந்து பேச ஆரம்பிச்சேன்.
1: அப்ப 7 வயசுக்கு அப்புறம் தான் பேர் வச்சாங்களா?
2: இல்ல இல்ல, பிறந்தானே வச்சுட்டாங்க.
1: கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க எப்படியோ என்னையவே. சரி ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: இப்போ நான் 7th போறேன்.
1: சூப்பர். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஜெயரா பப்ளிக் ஸ்கூல்.
1: ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: ஆ, இருக்காங்க.
1: இதெல்லாம் உண்டு அப்படின்றீங்க. சரி ஓகே, யாரு என்ன நீங்களாம் என்ன சேட்டை பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க, நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட தித்திக்கா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தித்திக்கா கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்க எடுத்துக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவு முறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்க எடுத்துக்க வேண்டிய உணவுகள், அதாவது அவங்களோட உணவு பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கணும் மேம்?
7: நிறைய இடத்துல இந்த ஒரு பிரச்சனையாகவே இருக்குது.
4: என்னன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்க நம்ம பேரண்ட்ஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் சாப்பிட போகிறாங்க. அவங்களாம் வந்து ஒரு டேஸ்ட் பட்டோ இது பண்ணிட்டு கிடையாது. முதல்ல 2 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு, எந்த குழந்தைங்களுக்குமே சால்ட்டு சுகரு ஸ்பைஸு மூணுத்தையும் கம்மியாக கொடுங்க. அது கொடுத்துட்டாவே அவங்களுக்கு பெருசாக அந்த டேஸ்ட் தெரியலன்னா பிரச்சனை, தெரியறனால தான் நான் அவ்வளோ அடம் பண்ணி வேற என்னமோ கேட்குறாங்க. அந்த முதல்ல லிமிட் பண்ணிடுங்க. சுகர் வேண்டாம், அவங்களுக்கு அவசியமே கிடையாது அது. ஸோ பேசிக்லி சால்ட் சுகர் அண்ட் ஸ்பைசஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் வரீங்க அந்த 2 இயர்ஸ்க்கு மேலே வர கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் எனக்கிட்ட ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அவங்க எப்படின்னா வீக்லி 7 டேஸில் 5 டேஸ் நான்வெஜ். ஏன்னா என் பொண்ணு அது மட்டும்தான் சாப்பிட்றா, அதுக்கு வேறு எதுவும் பிடிக்க மாட்டேங்குது. கரெக்டாக வெஜிடபிளில் பார்த்து 2-3 வெஜிடபிள் சாப்பிடுவா அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே ஸ்பைசஸ் போட்டு பிரியாணி மாதிரி இதாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சாப்பிடுவா, எல்லாம் சாப்பிட மாட்டேன். அது யார் மேலே தப்பு? பேரண்ட்ஸ் மேலே தப்பு. நீங்கள் கொடுக்கறனால தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம பண்ணுறது தான் அவங்களும் பண்ணுவாங்க. அவங்க கூட நீங்களும் காய்கறி சாப்பிடுங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. அதனால தான் டேபிளில் உட்காந்து நீங்கள் அவங்க கூடயே நீங்களும் சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க ஓகே இது காமனான ஃபுட்டு அப்படின்னு தெரியுது. ஃபஸ்ட்டு எல்லா ஃபுட் குரூப்புமே கொடுத்து பழக்கணும். அதாவது ஃபுட் குரூப்ஸ்னால் இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, இந்த சீரியல்ஸுமே இல்லை, ஏதாவது கிரெயின்ஸ், இந்த சத்து மாவு கஞ்சியில் கொடுக்குறது, தனித்தனியாக அந்த வரகு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கும் அது தெரியும். எடுத்தோன்னா நம்ம வந்து இந்த வெளியே சாப்பிட்றதே ஒரு ரிவார்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம அது மேலே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறனால தான் இவங்களும் அது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக ஆரம்பிக்கும் போதே வெளியே வாங்கி தரது ஒரு பெரிய ரிவார்ட் மாதிரியோ இல்லை பெரிய விஷயம் மாதிரியோ, அது ரொம்ப டேஸ்டியாக அங்கே மட்டும் தான் டேஸ்டியாக இருக்கு, நீங்கள் அவங்க கிட்ஸ் மைண்டில் போட வேண்டாம். ஸோ வெளியே முதல்ல இந்த சில்லி சிக்கன் ஆகட்டும், இந்த ப்ராய்லர் சிக்கனை முதல்ல ஃபீமேல் கிட்ஸ்க்கு அவாய்ட் பண்ணும்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, இப்போ தொடர்ச்சியாக பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நம்ம தித்திகா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அதோட நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
3: கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
4: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
5: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தித்திகா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம தித்திகா கூட பேசிடலாமா? தித்திகா, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
7: மித்ரா, ஸ்ரீவர்ஷா, ஸ்ரீவர்ஷன், வர்ஷினி, ஜஸ்ரீதா, நிறைய பேர் இருக்காங்க.
6: பாரதா, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து விளையாடுவீங்களா?
7: விளையாடுவோம்.
6: என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
7: கேம்ஸ் வந்துட்டு டென்னிஸ் விளையாடுவோம், அப்புறம் வாலிபால் விளையாடுவோம், அந்த மாதிரிதான் விளையாடுவோம்.
6: சூப்பர். அப்போ ஒரே படிப்பு விளையாட்டுன்னு ஜாலியா போயிட்டு இருக்கு. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க?
7: ஸ்கூல்ல வந்துட்டு எனக்கு வந்து தமிழ் சார் ரொம்ப பிடிக்கும்.
6: தமிழ் சார், ஏன்?
7: எனக்கு தமிழ் வந்துட்டு எனக்கு தமிழ்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் எனக்கும் தெரியாது. ஏன்னா எனக்கு வந்துட்டு தமிழ் டீச்சர் பிடிக்கும், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டுல இருந்து நல்லா தமிழ் ரொம்ப பிடிக்கும்.
6: சூப்பர். கேட்கும் போது எனக்கே ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும், அண்ட் தமிழ் சார் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. செம்மையா சொன்னீங்க. சரி ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்க தனியா கிளாஸ்லாம் போறீங்களா?
7: யோகா கிளாஸ் போயிருக்கேன்.
6: எந்த கிளாஸ் போறீங்க?
7: சிவகுரு யோகாசன சாலைக்கு நான் யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கேன். மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு. நான் நல்லா யோகா பண்றேன். இப்போ நிறைய நான் யோகா டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், எல்லா லெவல்லையும் நான் யோகா போயிருக்கேன்.
6: வாவ், சூப்பர் சூப்பர். சரி, இப்போ ரீசெண்டா நீங்க பண்ண யோகா இல்ல மேட்ச்ல கலந்துக்கிட்டீங்களா, அதெல்லாம் ஏதாச்சும் சொல்லுங்களேன்.
7: நான் வந்து இப்ப தெப்பக்குன்றம் மலைக்கு வந்துட்டு நான் போயிட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு படியிலும் ஆசனா பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்.
6: வாவ், வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே தித்திகா, சரி எனக்காக அப்படியே ஒரு 5-6 ஆசனா வந்து லைனா சொல்றீங்களா, நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
7: சக்கராசனா, உத்திர பத்மாசனா, சிலம்பு சிறுசாசனா, பூர்ண தனுராசனா.
6: சூப்பர். இதெல்லாம் உங்களுக்கு வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க?
7: எங்க மாஸ்டர். மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்ல நினைக்கிறேன். எங்க மாஸ்டர் பேர் வந்து முரளி மாஸ்டர். அவர் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப டிசிப்ளினாவும் இருக்கேன்.
6: வெரி குட் மாஸ்டருக்கு, அதாவது சொல்லி கொடுத்த மாஸ்டருக்குமே நீங்க வந்து தேங்க்யூ சொல்லிட்டீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு கேட்கறதுக்கே. சரி ஓகே, உங்களுக்கு இப்ப யோகா வந்து இத்தனை இயர்ஸா நீங்க கத்துட்டு இருக்கீங்க, நிறைய வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு யோகால ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா எந்த ஒரு ஆசனா சொல்லுவீங்க?

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சாப்பிடுவாங்க சூப்பராகவும் ஹெல்த் பெனிஃபிட்டும் இந்த ஒரு டிஷ்ல பயங்கர ஜாஸ்தியா இருக்கு. ஸோ என்ன டிஷ் இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.

சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன்னா வேற என்ன, பன்னீர் பட்டர் மசாலா தான். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ஹெல்த்தியாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் 200 கிராம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக வெங்காயம் 2 பொடி பொடியாக நறுக்கிக்கணும். தக்காளி 2 இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் மல்லித்தூள் 2 1/1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். திருப்பி வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், இது வந்து அரைக்கிறதுக்காக. அடுத்ததாக எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு. இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி செய்யறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றி அது கூட வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். வதக்கின வாட்டி தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணி அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடணும். இப்போ இன்னொரு கடாய் வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ ஓரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அரைச்ச இது, அதை வந்து எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ தேவையான அளவு இதில் வந்து ஊற்றி 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ பன்னீரை இது கூட சேர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ பன்னீரை அப்படியேவும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 நிமிஷம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து ஒரு சின்ன கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி முன்னாடி பின்னாடி கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணியும் சேர்க்கலாம். ஸோ அப்படி பண்ணி சேர்க்கும் போது லைட்டாக அந்த பன்னீர் வந்து முறுமுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இது கூட தேவையான அளவு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த பச்சை மிளகாய் ஒன்று நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே மேலே போட்டுட்டு அது கூடவே ஃப்ரெஷ் க்ரீமையும் மேலே சேர்த்து நல்லா கிளறி கொத்தமல்லி இலையும் மேலே போட்டு இறக்கணுன்னா சூப்பரான இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். ஸோ சப்பாத்திக்கு ஒரு பயங்கரமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை குழந்தைங்க எல்லாருக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட தித்திகா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. இப்பயுமே இன்னும் சில விஷயங்களை நம்ம தித்திகா கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் மேம்? இப்ப சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த நம்ம ஒன்னா சேர்ந்து செய்யும் போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? சோ அதை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது?
5: மெயினா நீங்க சொல்ற டீம் ஒர்க்ங்கிறது மெயின், இட்ஸ் அ மஸ்ட். அது எங்க வளர்த்த முடியும்? ஸ்கூல்ல மட்டும்தான். பேரண்ட்ஸே கூட இந்த பக்கத்துல ரோட்ல அப்படின்னா கூட இப்பெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுது. ஆனா இங்க வந்து அண்டர் அவர் கண்ட்ரோல் ஓரளவு அந்த டீம் ஒர்க்கு கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன வேலைகள் இன் தி சென்ஸ் சப்ஜெக்ட் ஓரியன்டான வேலை, இந்த இதை பொருள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கு, போய் போய் இப்போ பூக்கள் அப்படின்னா பூக்களை இப்போ இது பண்ணிட்டு வாங்க, பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ எனக்கு அப்படி வந்து ஒரு குரூப்புக்கே ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துட்றோம். இப்போ ஒரு அசைன்மெண்ட்டுன்றது ஒன்று கலெக்ஷன் டேட் ஆஃப் இருக்கலாம், அல்லது ஒருத்தரை பற்றி எழுதக்கூடியதாக இருக்கலாம். அப்படியே குரூப் ஒர்க்காகவே டீமாக உட்காந்து ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்லு எழுது, அதே மாதிரி ஒரு ஒரு டாஸ்க் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒன்றுனா சால்வ் பண்ணால் ஆளுக்கு ஒரு மெத்தடு சொல்லி சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனைகளை ஆளாளுக்கு என்னென்ன தீர்வு முறையில் தீர்வு காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப்புக்கு கொடுத்து அதில் எது பெஸ்ட்டு அதை எப்படி ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவன் சொல்கிறதுல என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த பிள்ளைகளை புரிய வைக்கணும். அப்போ நம்ம சொல்லணும், நம்ம கருத்துன்றது பெஸ்ட்டு தான், அதாவது குட்டு தான், ஆனாலும் பெட்டர் பெஸ்ட்டுன்றதும் இருக்குது. ஸோ அப்போ எப்படி வரும், ஒரு குரூப்பாக சேர்ந்து இருந்தால் நமக்கு நல்லது கெட்டதுகள் தெரியும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணும்போது அதோட அவுட்டை வந்து நம்ம பெஸ்ட்டாக பார்க்கும்போது டீம் ஒர்க்கான முக்கியத்துவம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தித்திகா கூட பேசிடலாமா? தித்திகா, அவங்களுக்கு வந்து தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ் என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட்டு, அண்டு தமிழ் மிஸ் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் தமிழ் போட்டிகள்லாம் கலந்துட்டுருக்கீங்களா?
6: இல்லை இல்லை இல்லை
4: இல்லை. சரி ஓகே. சரி, இந்த திருக்குறள்லாம் உங்களுக்கு தெரியுமா தமிழில்? எனக்காக சொல்லுங்களேன்.
6: அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபகன் முயற்சி உள்ளது, கற்ற கசத கற்பவை கற்றப்பின் இருக்க அதற்கு தக.
4: சூப்பர். கேட்ட உடனே அழகா ரெண்டு திருக்குறள் எனக்காக சொன்னீங்க, அண்ட் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அதே போல இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க அவ்வளோ அழகா பேசுனீங்க. தேங்க்யூ.
6: தேங்க்யூ.
4: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கிருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ நான் இங்கிருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.
7: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேன். தினமுமே நான் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆனால் யாருமே எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு சிலர் சொல்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இன்னொரு சிலர் வந்துட்டு சொல்லலை அப்படின்னாலுமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினச்சி நான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்க போகிறேன். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்கள்.

குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் அவங்க தருந்தாங்க. வரலாறும் இயற்கையும் ஒன்றா இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மகாராஷ்டிராவோட புகழ்பெற்ற மலைக்கோட்டையான மகுலி கோட்டை. இதை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மகுலி கோட்டை மும்பை நகரத்திலிருந்து சுமாராக 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோட்டை கடல் மட்டத்திலிருந்து 2815 அடி உயரத்தில் கம்பீரமாக நிற்கிது. தானே மாவட்டத்தோட மிக உயரமான இடமாகவும் இந்த இடம் சொல்லப்படுதுங்க. இயற்கை, வரலாறு, மலையேற்றம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த பயணமாக கூட இருக்கும். மகுலி கோட்டை மராத்திய பேரரசோட வரலாற்றோட நெருங்கிய தொடர்புடையதாக இருக்குது. புகழ்பெற்ற மன்னர் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட தந்தையான ஷாகாஜி போன்ஸ்லே அப்படின்றவர் ஒரு காலத்தில் இந்த கோட்டையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாராம். அதுக்கப்புறம் பல போர்களையும் ஆட்சி மாற்றங்களையும் பார்த்த இந்த கோட்டை மராத்தியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையிலான முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியாக நிற்கிதுங்க. கிமு 1658 சிவாஜி இந்த கோட்டையை முகலாயர்கள்கிட்ட இருந்து கைப்பற்றினார். அதுக்கப்புறமா மறுபடியும் இழந்தாலும் அதை மீட்டெடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டார். அதனால மகுலி கோட்டை வீரத்தையும் விடாமுயற்சியையும் நினைவூட்டக்கூடிய வரலாற்று சின்னமாகவுமே இருக்குது. மகுலி கோட்டையோட உச்சியை அடைஞ்சதுக்கப்புறம் அங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய திறந்தவெளி சிவன் கோயில், வருஷம் முழுசும் வற்றாத குடிநீர் குளம், பழமையான 3 குகைகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கல்வளைவு மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துதுங்க. மலையேற்ற பயணிகள் இந்த குகைகளில் ஓய்வெடுத்ததுக்கப்புறம் இயற்கையை ரசிக்கிறது வழக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான்சா வனவிலங்கு சரணாலயத்தோட எல்லைக்குள்ளே வருது. இதனால் என்ன ப்ளஸ் அப்படின்னா, பசுமையான காடுகள், பறவைகளோட இனிமையான குரல்கள், பல்வேறு உயிரினங்கள் இந்த பயணத்தை இன்னமுமே அழகாக்குன்னு சொல்கிறேன். மலையேற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு மகுலி ஒரு சவாலானது, ஆனால் மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்குங்க. உச்சி அடையக்கூடிய ஒவ்வொரு அடியும் இயற்கையோட அழகை நமக்கு நெருக்கமாக உணர செய்யுது. நேர்களே, வரலாற்று நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறது இயற்கையை சுத்தமாக வச்சிருக்கிறது எல்லாத்தோட பொறுப்புன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருமை கிடைக்கும். இயற்கையை பாதுகாத்தோம் அப்படின்னா எதிர்காலம் பாதுகாக்கப்படும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா? கால் பண்ணு 9593-2288. சிகரம் சிட்டி எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நாம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டு நாய்க்கமட்டிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு

0: தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு குண்டூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ மனோஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை வந்து சந்திச்சிருந்தேங்க. அவர் வந்துட்டு இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார், எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுங்க. இந்த பூச்சிக்கொல்லி வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, அதனால பாதிப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி அவராக வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாருங்க. இந்த மாதிரி எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதில் வந்துட்டு பஞ்சாமிரதம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார், பூச்சிக்கொல்லி மற்றும் வந்துட்டு மணலை வந்துட்டு ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு உரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி நமக்காக பகிர்ந்திருக்காரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
4: என் பேர் மனோஜ், ஏற்காடு குண்டூர் தான். பஞ்சாமிரதம்னா வாழைப்பழம், நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு பால், தயிர், வெள்ளம், நெய் எல்லாம் கலந்து போகிறதுக்குறோம். அது இருந்தால் சீக்கிரம் மண் சாகாது, செத்த மண்ணும் உயிர் வரும். பஞ்சாமிரதம், ஜீவாமிரதம், ஜீவாமிரதம்லாம் ஜீவாமிரதம் அதுலேயே தான், அதே கான்செப்ட் தான். ஆனால் அதில் அதிகமாக போட மட்டும் கம்மியாக தான் போடுவோம். வெள்ளம், சாணி, அடுத்து கோமியம், அது மாதிரி கம்மியாக போடுவோம்.
5: ஓகே, இது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க?
4: இது 6-8 ட்ரைனிங் கொடுத்தாங்க ப்ரோ, ஒரு 4 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன்.
5: 4 வருஷம். எப்படி, யார் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க?
4: இங்கே ஏற்காட்டில் ரெட்டிட்டு இல்லாமல் இருக்குல்ல, அங்கே
5: தான் இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள்
4: பண்ணிடுவோம். அங்கே ஆர்டர் கூப்பிடுவாங்க அப்பப்போ. அப்போ மீட்டிங் கூப்பிடும் போது போயிருந்தோம். அப்போ இயற்கை விவசாயம் பற்றி அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துக்கும் சொல்லி தந்தாங்க விவசாயிகளுக்கெல்லாம். அதனால தான் நாங்கள் அப்படியே பார்த்து பண்ணிகிட்ருக்கோம்.
5: இங்கே வனவிலங்கு பிரச்சனை,
4: வனவிலங்கு பிரச்சனை இறமைக்கு தான் ப்ரோ, காட்டுக்குள்ளே. இப்போ இங்கே ஊருக்குள்ளே அந்த ஒரு டைம் தான் நான் சொன்னேன், அதுதான். மற்றபடி அங்கே கீழே எங்கள் காட்டிலலாம் இறமைங்க அது மாதிரி வந்து ராவடிப்போம். இறமைங்க பண்ணிங்க, காட்டு பண்ணிங்க, காட்டு பண்ணியிருக்கேன்.
3: ரொம்ப அருமையாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு மனோஜ் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பூக்கள் பூக்குது இல்லையா, பூக்கள் பூத்ததுக்கப்புறம் இந்த மகரந்த சேர்க்கை அப்படின்றது வந்துட்டு தடைபடுதுங்க. பூச்சிக்கொல்லிகளை அதிகம் பயன்படுத்துறதுனால அங்கே பூச்சிகள், பட்டாம்பூச்சிகள், சின்ன சின்ன மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய பூச்சிகள் எதுவுமே அங்கே வராது. ஸோ அப்படி வராதனால அங்கே மகரந்த சேர்க்கை இருக்காது. மகரந்த சேர்க்கை இல்லை அப்படின்னா பூக்களுக்கு இடையிலான இனப்பெருக்கம் நடக்காது, பழம் வராது, காய் வராது, எதுவுமே வராதுங்க. ஸோ இந்த மகரந்த சேர்க்கைக்கு முக்கியமாக இருக்கிறதே பூச்சிகளும் பட்டாம்பூச்சிகளும் தான். ஸோ இதெல்லாம் வரணும் அப்படின்னா அதை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப அருமையாக சில விஷயங்களை சொன்னார். வாங்க, தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பையை என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: நேர்களே, இனிமையான பாடலை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். இப்போ சில நாட்களாக நம்ம ஏற்காடு ஆனைக்காடு பகுதியை சேர்ந்த நாடக கலைஞர்கள் உருவாக்கின தெருக்கூத்து நாடகத்தை கேட்டுட்ருக்கோங்க. தெருக்கூத்து நாடகத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அது வெறும் கதையை மட்டும் சொல்லாது, ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு பாடலும் நம்ம பண்பாட்டோட ஆழத்தை உணர்த்துது. ஒவ்வொரு வசனமும் சிந்திக்க வைக்குது. அதனால தான் பல நூற்றாண்டுகளாக இந்த கலை மக்களோட மனசில் தனி இடத்தை பெற்றிருக்குங்க. அப்படிப்பட்ட தனி இடத்தை பெற்ற கலையிலிருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
7: சொல்லக்கூடிய இந்த ஆனா கட்டு நன்னகரத்தில் வந்தரக்கூடிய உண்ணாமலை அம்மன், உண்ணாமலைச்சி என்று சொல்லலாம், உண்ணாமலை அம்மன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மனிதராகிய அம்மாவாகிய இந்த யசோதாவை மாரியம்மா மீதில் 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்தார். அப்படி புகுந்த வாத்து முறையாக வந்திருக்கின்றது தெரிவிக்கின்றேன். அங்க ஊரறியா தாமரையா.

우두드럼 우두드럼 안가 우두드럼 꽃들베 우지머니 아래

அதெல்லாம் ஐயா ஒரு மனத்தை விட்டு குணத்தை விட்டு அங்க திரும்பி வரேங்க தானிய மேலமா ஆமாம் சொல்லு மேல சொல்லு

0: எப்படி என்றா இந்த உண்ணாமலை அம்மன் போடப்பட்ட உண்ணாமலை அம்மா போடப்பட்ட அன்பளிப்பு அந்த மாரியம்மன் ஒரு காசு கொடுத்து மறுகாசு மலையை போல வளர்ந்து அக்கா தங்கசி அரியரம்பூர் போலவும் வட்டிலும் தொட்டில வடியாத பால் கடலும் தள்ளிப்பால் வத்தினாலும் கரும் பால் வத்தாம எட்டி பால் வத்தினாலும் எருக்கும் பால் வத்தாம ஆறு போல் தலைத்து அருகு போல் வேரோடி மூங்கல் போல் கிளைக்கழித்து முசுவாய் வாழக்கடவாய் என்று சொல்லி ஸ்ரீ மணியப்பு நாடக சபா மன்றத்தால அவருக்காக வாழ்த்துக்கின்றது அவரால் நம்பாங்க
1: ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. நம்ம மண்ணோட மனம், நம்ம மொழியோட இனிமை, நம்ம பண்பாட்டோட பெருமை, நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை நெறிகள், இது எல்லாமே தெருக்கூத்து அப்படின்ற கலை வடிவத்துல உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த அரிய பாரம்பரியத்தை வானொலி வழியா உங்ககிட்ட கொண்டுட்டு வர முடிஞ்சதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோங்க. இந்த நாடகத்தை நமக்காக நிகழ்த்தி காட்டின தெருக்கூத்து நாடக கலைஞர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியோட 4வது பகுதியில ஏரிகள் மற்றும் குளங்கள்ல அமைதியா நீந்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நீர்ப்பறவையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதோட பேரு யுரேசிக் கூட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பறவை ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்காவோட சில பகுதிகள், ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து மாதிரியான நாடுகளில் பரவலாக இருக்குது. இந்தியாலையுமே ஏரிகள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களில் வாழ்ந்துட்டு வருதுங்க. இந்த பறவையோட தோற்றம் ரொம்பவுமே தனித்துவமானது. உடம்பு முழுசுமே கருப்பு நிறமாகவும், நெத்தியில் வெள்ளை நிற கவசம் மாதிரியான பகுதியும் வெள்ளை அழகுமே இருக்கும். இந்த வெள்ளை நெற்றி பகுதியே இதோட நீர்ப்பறவைகள்லேருந்து ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்க உதவுதுங்க. ஆண் மற்றும் பெண் பறவைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருக்கிறது இதோட இன்னொரு சிறப்பம்சம். நேர்களே, இந்த பறவை சிறந்த நீச்சல் வீரன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதோட கால் விரல்கள் அகலமான மடல்களை கொண்டிருக்கிறதுனால தண்ணியில் ரொம்பவுமே ஈஸியாக நீந்தவும் தண்ணிக்குள்ளே மூழ்கி உணவு தேடவும் இதால் முடியுங்க. நீந்தறப்போ தலையை முன்னாடியும் பின்னாடியும் அசைக்கிறது இதோட வழக்கமான பழக்கமாக இருக்குது. யுரேசி கூட்டு ஒரு அணை துண்ணி. நீர்வாழ் தாவரங்கள், பாசிகள், விதைகள், சின்ன சின்ன பூச்சிகள், நத்தைகள் மற்றும் சில நேரங்களில் மற்ற நீர்ப்பறவைகளோட முட்டைகளையும் கூட உணவாக சாப்பிடும். இதனால் நீர்நிலைகளோட இயற்கை சமநிலையை பராமரிக்க இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இனப்பெருக்க காலத்தில் இந்த பறவை ரொம்பவுமே ஆக்ரோசமாக மாறிடும். தண்ணியில் மிதக்கும் தாவரங்களை பயன்படுத்தி பெரிய கூடு அமைக்குமாங்க. அதில் 6லிருந்து 10 முட்டைகள் வரைக்கும் விடுது. ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே சேர்ந்து கூடு கட்டுறதுலையும் முட்டையை அடைகாக்கிறதுலையும் குஞ்சுகளை பராமரிக்கிறதுலையும் ஈடுபடுது. குஞ்சுகள் பிறக்கும்போது கருப்பு நிற மென்மையான இறகுகளோட சிவப்பு கலந்த முகத்தோடு இருக்குமா. சில வாரங்கள்லேயே அது நீந்தவும் பெற்றோரோட உணவு தேடவும் கற்றுக்குமாங்க. பெற்றோர் அதை ரொம்பவுமே பாதுகாப்பாக வளர்ப்பாங்களா. இந்த பறவை இப்போ IUCN குறைந்த அக்கறை, அதாவது லீஸ்ட் கன்சர்ன் பட்டியலில் இருந்தாலும், ஈரநிலங்கள் அழிக்கப்படுறது, நீர் மாசுபாடு, பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் மனிதர்களோட அதிகப்படியான தலையீடு மாதிரியான விஷயங்கள் எதிர்காலத்தில் அதோட வாழ்விடங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துங்க. ஈரநிலங்கள் அப்படின்றது வெறும் நீர்நிலைகள் மட்டும் இல்லை, அது ஆயிரக்கணக்கான உயிரினங்களோட இல்லம். யுரேசிக் கூட் மாதிரியான பறவைகள் ஆரோக்கியமான நீர்நிலைகளோட அடையாளமாக இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண், உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: அருமையான பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க உங்க கூட பேசிட்டு இருக்கிறது. நான் உங்க தருண் தான். நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த பகுதியில் எப்பயுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழங்குடியின மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம் அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பரந்த நிலப்பரப்பில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த பழங்குடியின மக்கள் தங்களோட மொழி, கலாச்சாரம் மற்றும் இயற்கையுடனான உறவால் உலகத்தோட கவனத்தை ஈர்த்திருக்காங்க. அவங்க பேரு தான் பாடி மாயா. இவங்களை பற்றி தாங்க இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். பாடி மாயா மக்கள் சுமார் 29,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பரந்த நிலப்பகுதியில் வாழ்ந்தாங்க. கியூ, மவுண்ட் மேக்னட், நானைன், யாழ்கு மாதிரியான பகுதிகள் அவங்களோட பாரம்பரிய நிலங்களாக இருந்ததுங்க. இந்த நிலம் வெறும் வாழ்விடமாக மட்டும் இல்லாமல் அவங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த புனிதமான மரபு நிலமாகவுமே கருதப்பட்டது. இவங்களோட தாய்மொழி பாடி மாயா மொழி. இது பாமா நியூங்கன் மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பழமையான மொழி தாங்க. ஒரு காலத்தில் இந்த மொழி அழியும் நிலையில் இருந்தாலும் இன்னைக்கு பாடி மாயா சமூக மக்கள் இணைஞ்சு அதை மறுபடியும் கற்பித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய மொழி புத்துயிர் இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. பாடி மாயா மக்களோட சமூக வாழ்க்கை ஒழுங்குமுறையுடனும் பாரம்பரிய சடங்குகளுடனும் அமைஞ்சிருந்ததுங்க. தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு மரபுகள், சடங்குகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் வாய்மொழியாக பரிமாறப்பட்டது. இயற்கையோடு இணைந்து வாழ்றது தான் அவங்களோட வாழ்க்கையோட அடிப்படை நோக்கமாக இருந்தது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல பாடி மாயா மக்களோட பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கதாக இருக்குங்க. அவங்களோட பாரம்பரிய நிலங்களில் பல அரிய உயிரினங்களும் பழங்குடியின வரலாற்று தலங்களுமே இருக்குது. இதோட முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய வகையில் மேற்கு ஆஸ்திரேலிய அரசு 2021 வருஷம் பாடி மாயா நாட்டில் சுமார் 114,000 ஹெக்டர் பரப்பளவில் 5 புதிய பாதுகாப்பு பூங்காக்களை அறிவித்தது. இந்த பகுதிகளை இன்னைக்கு பாடி மாயா பாரம்பரிய உரிமையாளர்களும் அரசு துறைகளும் இணைஞ்சு பாதுகாத்துட்டு வராங்க. பாடி மாயா மக்களோட கலாச்சாரம் இன்னைக்கு கலை உலகத்திலையும் வாழுதுங்க. புகழ்பெற்ற பழங்குடியின ஓவியரான ஜூலி டவுலிங் பாடி மாயா சமூகத்தை சேர்ந்தவர். அவரோட ஓவியங்கள் பழங்குடியின வரலாறு மற்றும் அடையாளம், சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வை உலகத்துக்கு எடுத்து சொல்லுதுங்க. நேர்களே, ஒரு மொழியையும் ஒரு கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறது அப்படின்றது ஒரு சமூகத்தை மட்டும் இல்லை, மனிதகுலத்தோட வரலாற்றையே பாதுகாக்கிறது தாங்க. பாடி மாயா மக்களோட முயற்சிகள் பாரம்பரியத்தை இழக்காம நவீன உலகத்தோடு இணைந்து வாழ முடியும் அப்படின்றத நமக்கு உணர்த்துது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் கதையாக சொல்லிட்டு இருக்குங்க. அப்படி இன்னைக்கு பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண், அதற்கப்புறம் அவங்களுடைய பையன், அவங்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னோட மகனுக்காக ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்று படித்து அதை தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்து அவரை ஐஐடி வேலை வாங்க வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு கதை, அதாவது தன்னோட மகனோட மருத்துவ அவசர நிலையிலையும் அவனோட ஐஐடி கனவு கலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அறிவியல் அதுக்கப்புறம் பொறியியல் வகுப்புகளில் ஒரு தோழியை போல ஆன்லைன் வகுப்புகளில் கலந்துக்கிட்டு மகனோட கனவை நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். பீகார் மாநிலத்தில் சீதாமர்ஹி அப்படின்ற ஒரு மாவட்டங்க, அங்கே வந்து அந்த ஊரைச் சேர்ந்தவர் குமார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் இருக்கக்கூடிய தனியார் பயிற்சி மையத்தில் 2 ஆண்டுகளாக தேர்வுக்கு தயாராகி வராருங்க. ஆனால் அந்த தேர்வு நெருங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி கடுமையான நோயினால் பாதிக்கப்படுறார். அதாவது அவருக்கு நிமோதோராக்ஸ் அப்படின்ற நுரையீரல் செயலிழப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்க. இதனால் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அவர் வந்து படுக்கையிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதனால் அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் படிக்க முடியலைங்க, வகுப்புகளில் பங்கேற்க முடியலைங்க. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவருடைய அம்மா தன்னுடைய மகனுக்காக களமிறங்குறாங்க. மகனோட படிப்பு தடையில்லாமல் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அவருக்காக ஆன்லைன் வீடியோக்களை வந்து போட்டு காண்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த வகுப்புகளை அவங்களுமே போயிட்டு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் தயாரித்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஏ தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க, சீதா மர்கி அப்படின்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்க குமார். அவர் வந்து தனியார் பயிற்சி மையத்தில் JEE தேர்வுக்காக தயாராகிட்டு வந்திருக்காருங்க. ஆனால் நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஒரு நோயினால் ரொம்ப பாதிக்கப்படுறாரு. அதனால் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. படுத்த படுக்கையாகவே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எங்கேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரால் ட்ரைனிங்கும் போய் அட்டன் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் அவங்களுடைய தாய் மகனுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறி அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி அங்கே கற்றுக்கிட்டதை வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க.

ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த என்ன ஒரு பாடம்லாம் நடத்துனாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இது உண்மையிலே வந்து பார்க்கும்போது கேட்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு கதையாக இருந்தாலும் அது மாதிரி பண்ணுவாங்களா யாராவது அப்படின்னா இல்லைங்க. ஏன்னா தன்னுடைய மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாலே ரொம்ப பதறி போயிடுவாங்க. என்ன படிப்பு என்ன பெருசாக இருக்குது, குணமாயிட்டா போதும் அப்படின்னு தான் நினப்பாங்க. இருந்தாலும் குணமும் ஆகணும். அதே நேரத்தில் பையனோட கனவு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு, அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைனிங் போயிட்டு அந்த ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு அதை கற்றுக்கிட்டு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவங்களுடைய அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎட் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு இல்லத்தரசியாக வந்து இருக்கிறாங்க. தன்னோட மகனோட இடத்துல தான் வச்சிட்ருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக தன்னோட மகனோட கனவு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்பை வந்து அவங்க தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, குமார் அவர் வந்து பார்வை குறைபாட்டினாலையும் பாதிக்கப்பட்டிருந்தார். அதாவது 70% அதிகமான பார்வை குறைபாடு கொண்ட ஒரு நபராக இருந்தாருங்க. கிட்டத்தட்ட 9.5 power அந்த ஒரு கிளாஸை தான் அவர் வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். இதோட நுரையீரல் பாதிப்பு, பார்வை குறைபாடு, இப்படி இவ்வளோ சவால்கள் இருந்தாலும் இந்த இவ்வளோ சவால்களுக்கு மத்தியிலையும் அவங்க எப்படி சாதிச்சாங்க அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதற்கு முன்னாடி பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது.

0: வழிபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. அதாவது ஒரு இளைஞர், அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70% அதிகமான பார்வை குறைபாடுங்க. அவர் வந்து கண்ணாடி பயன்படுத்துவார். 9.5 பவர் அந்த கண்ணாடி தான் வந்து அணிவாருங்க. அதுக்கப்புறம் நுரையீரல் பாதிப்பு. இப்படி இவ்வளோ சவால்களுக்கு மத்தியில் அவர் வந்து அவருடைய கனவை நோக்கி போயிட்டே இருக்கிறாரு. அவரோட பேர் குமார். அவங்களுடைய தாயார் அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கிறாங்க. பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க. அதாவது அவர் வந்து அவருடைய கனவு நோக்கி போயிட்டுருக்கிறப்ப இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள்லாம் வருது. அவரால் வந்து அந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கெலாம் போக முடியல. ஆனால் அவங்களுடைய அம்மா, சரி மகன் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்க, சரி உடல்நிலை தேடிக்கிட்டால் போதும், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலைக்கு கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலைங்க. தன்னோட மகன் அவனோட கனவை நோக்கி அடையணும், அவன் நினச்சதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுறாங்க. அதாவது கிளாஸுக்கு தன்னுடைய மகனால் போக முடியல, ஆனால் ஒரு தாயாக அந்த கிளாஸில் போயிட்டு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில், அதாவது ஹாஸ்பிட்டலில் ரெஸ்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுக்கு அதெல்லாத்தையும் சொல்லித்தராங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஒரு சவால்கள்லாம் சந்தித்து சாதிக்கிறார். அந்த சாதனை ஒரு சாதாரண சாதனை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாதுங்க. தன்னோட தாயோட உதவியால் உடல்நல பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பார்வை சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்தால் கூட ஜேஇஇ மெயின் தேர்வில் இவ்வளோ சவால்களை தாண்டி 91.8% மதிப்பெண்களை வந்து பெறாருங்க. அது மட்டுமே இல்லைங்க, ஜேஇஇ அட்வான்ஸ்டு தேர்வில் மாற்றுத்திறனாளி ஓபிசி பிரிவில் 50வது ரேங்கையும் பெறாருங்க. பொதுவாக மாற்றுத்திறனாளி பிரிவில் 120வது ரேங்கை தான் பெற்றார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி டெல்லியில் கணினி அறிவியல் பிரிவில் சேர்றாரு. இந்த தேர்வு முடிவுகள் குறித்து குமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூழ்நிலைகள் எப்பயுமே நமக்கு சாதகமாக இருக்காது, தேர்வுகள் அறிவை மட்டும் சார்ந்தது இல்லை, நம்மளோட தைரியத்தையும் சார்ந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டு வந்துருங்க.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, அதாவது பல உடல்நல பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அதையெல்லாம் கடந்து சாதித்த ஒருத்தருடைய ஒரு கதையை தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவருடைய பேர் குமார். பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். அதாவது அவர் நார்மலாக படிச்சிட்ருக்காரு ஜெய். அதில் வந்து அந்த தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். ஆனால் அவருக்கு வந்து அந்த பார்வை குறைபாடு அப்படின்றது இருந்ததுங்க. 9.5 பவர் அந்த ஒரு கிளாஸை தான் வந்து பயன்படுத்துவார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நுரையீரல் சார்ந்த, அதாவது நுரையீரல் செயலிழப்பு ஏற்படுதுங்க. இப்போ நினச்சி பாருங்கள், திடீர்னு ரொம்ப இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்தவரால் வேறு எதையும் யோசித்து கூட பார்க்க முடியாதுங்க. பயம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிரும். அதுதான் அவருமே வந்து சொல்கிறாரு. அதாவது பொதுவாகவே வந்து நிறைய சூழ்நிலைகள்லாம் வந்து நமக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் அந்த ஒரு டைமில் கூட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நார்மலாக அம்மா வந்து யோசிக்கிறத தாண்டி கூட அவர் வந்து ஐயோ உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த ஒரு நிலைமை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்து அவர் பெட் ரெஸ்டில் தான் இருக்கிறாரு, எங்கேயுமே போக முடியாதுங்க. அப்போ வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்கவே முடியாது. பயம், பதட்டம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தைரியமாகவும், அதே மாதிரி அந்த சூழ்நிலையை எதிர்த்து அவர் போகக்கூடிய போராடக்கூடிய ஒரு நிலையிலையும் வந்து இருந்தாருங்க.

அந்த ஒரு தேர்வில் வெற்றி பெற்று, அதாவது PWD ஓபிசி கேட்டகரியில் 50th ரேங்கையும், காமன் PWD அதில் வந்து 120th ரேங்கையும் பெற்று டெல்லியில் IIT கணினி அறிவியல் சேர்றாருங்க. IIT டெல்லியில் கணினி அறிவியல் வந்து சேர்றாரு. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் இவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், கடந்து வந்த விஷயங்கள், இவருடைய அம்மா எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, குமார், பீகார் மாநிலத்தை சேர்ந்தவருங்க. அவர் எப்படி அவருடைய தடைகளை தாண்டி வெற்றி பெற்றார் அப்படின்றத அவரே வந்து சொல்கிறார். அதாவது, சூழ்நிலைகள் எப்பயுமே நமக்கு சாதகமாக இருக்காது, தேர்வுகள் எப்பயுமே அறிவை மட்டும் சார்ந்தது இல்லைங்க, நம்மளுடைய தைரியத்தை சார்ந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பயிற்சி மையத்தில் ஐஐடி ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து ரொம்ப உறுதியாக முடிவெடுத்து அந்த ஒரு பயிற்சி மையத்தில் அவர் படிச்சுட்டு இருந்தாங்க. அதற்காக அவருடைய முழு முயற்சியும் கொடுத்தாங்க. ஆனால் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தேர்வுக்கு முன்னாடி தன்னுடைய தாயார் அளித்த ஆதரவு ரொம்ப ரொம்ப விலைமதிப்பற்றதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அதே மாதிரி அவருடைய தாயார் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய மகனோட கனவு என்னுடைய கனவு, அவனுக்காக நான் வந்து சில குறிப்புகளை தயாரித்தேன், அந்த குறிப்புகள் இறுதியில் அவன் தேர்வுக்கு தயாரானப்போ அவனுக்கு உதவுனது அப்படின்னு சொல்லிட்டு அளவற்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் இந்த கதை நார்மலான ஒரு கதையாக இல்லைங்க, இது வந்து ஒரு தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லலாம். யாருடைய தைரியம் அப்படின்னா, குமார் அவருடைய தைரியமும் அவருடைய தாயாருடைய தைரியமும் இந்த கதையில் இருக்குங்க. ஸோ இந்த கதையை ஒருத்தர் வந்து கேட்டதுக்கப்புறமா, அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் சவால்கள்லாம் வந்து இருந்தால் கூட அந்த தைரியம், அதோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு தைரியமாக வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த கதை குமார், அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மாவோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்பலாம். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளுடைய நிலையனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787701078. இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் அழகான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். தொடர்ச்சியாக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க, பாடலை கேட்டிருங்க. பாடல் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக அந்த பாடலுக்கு மூட் பண்ணலாம். பாபா நேர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.